நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்ரபத மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல். பொருள் தீர்ந்த பொச்சாந்தம் சொல்வார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். மீண்டும் 199வது குரல். பொருள் தீர்ந்த பொச்சாந்தம் சொல்வார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆர்ப்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும். வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நம் சருமம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள் விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 கணபதி உலா. குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன்பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம். எழுதியவர் எம்ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை. சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரேசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னி அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. மாம்பலம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடிய வேல் விருத்தம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஹே ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் 5:00 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5:00 பொன்மாலை பொழுது ஜன்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:15 முதல் 7:25 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 முதல் 8:00 வரையிலும். 8:02 முதல் 8:58 வரையிலும். 9:30 முதல் 11:05 வரையிலும். 11:10 முதல் ஆட்ட நேர இறுதி வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2ம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 3:05, இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:00, இரவு 8:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நூற்றி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 ஹலோ டாக்டர், நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி ரங்கராஜன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7 வரை, 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 முதல் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2 அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் இப்போது 6:10. ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்தெரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா? இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள் என்ன ஒரு அழகான காலம் அது. மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான். கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்து கதை சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு பாசம் அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள்.

0: வீட்டில் இருந்ததால்தான் சிரிப்பு, கோபம், பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம், குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், லைலா சிந்துபாத் கதைகளை எல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பனைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள், வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது. என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர் கதையெல்லாம் நமக்கு எதற்கு. இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன், படைப்பு திறன் அதிகரிக்க, ஆளுமை பண்புகள் வளர, கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதோர் உலகு படைக்க, நல்ல ஆளுமைகளை உருவாக்க, சாதனையாளர்களை உருவாக்க, கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் டாக்டர் சீர்காழி ஜி. சிவ சிதம்பரம்.

ஒலித்தவை தெய்வீகராகம். இனி வருவது சேவை செய்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழா 2026 12 திருநாள் மாலை 4:30 மணி அளவில் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, நீராட்டு திருக்கோலத்துடன் திருவீதி உலா. 9:00 மணி அளவில் சுவாமி அம்மன் மலர்கேடைய சப்பரத்தில் திருவீதி உலா. சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 25 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35.

உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: ஏம்பா ஓரமா ஓரமாப்பா, சைக்கிள்ல பிரேக்ல, தம்பி தம்பி ஓரம் ஓரம் ஓரம் ஓரமாப்பா. அப்பா இந்த ஒரு மூட்டை தக்காளிய சைக்கிள் ஏத்தினு வரது பெரும்பாடாகுதுப்பா. ஐயோ ஐயோ,
1: கருத்தமுத்து கருத்தமுத்து,
0: யாரு எதுல வர்றது? ஓ காத்தமுத்து,
1: எப்பா சைக்கிளை கொண்டு வந்து என் மேல விட்டுறாதப்பா.
0: பிரேக் வர இல்லப்பா, ஓரமா ஓரமா ஓரமா
1: நான் ஓரமா போயிடுறேன், ஓரமா போயிடுறேன். சரி சரி, நிப்பாட்டு.
0: ஆ சரி சரி, கருத்தமுத்து இது மாதிரி தக்காளியை பயிரிட்டா பிரேக் இல்லாத வண்டி தான் ஓட்ட முடியும்.
1: ஓஹோ, பின்னாடி தக்காளியை தான் மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறியா?
0: ஆமா.
1: எப்பா தக்காளி விற்கிற வேலையில 10 ரூபா 5 ரூபான்னு வித்துக்கிட்டு கிடக்கு.
0: ஆமாப்பா,
1: இந்த ஒரு மூட்டை தக்காளி எடுத்துட்டு போயிட்டு என்ன ஒரு 100 ரூபாய்க்கு விற்பியா?
0: இந்த நந்தமாவன் சொன்னா தக்காளி பயிரிட்டு நல்ல லாபம் வரும்னு, திடீர்னு விலை குறைஞ்சு போச்சு தக்காளி விலை.
1: ஏப்பா எப்போதும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்யணும் அப்படின்னா நம்ம உளுந்து பயிர் இந்த மாதிரி பயிர்களை செய்யணும்ப்பா, அதுதான் நல்ல லாபம் தரும். உளுந்துலாம் என்ன விலை விற்குது?
0: ஐயோ 150, 160, 170 அப்படியே ஏத்திக்கினே போறாங்கப்பா.
1: 1 கிலோ 150 ரூபாய்க்கு மேல விற்குது.
0: ஆமா,
1: இன்னும் வெள்ள உளுந்து அப்படின்னு போனீங்கன்னா 180 ரூபா 190 ரூபாலாம் போயிடுச்சு. அப்ப இந்த ஒரு மூட்டை தக்காளிக்கு பதிலா ஒரு மூட்டை உளுந்து வச்சிருந்தீங்கன்னா 10,000 ரூபா நின்று இருக்கும் உன் சைக்கிளுக்கு பின்னாடி.
0: காத்தமுத்த, உளுந்து பயிரிடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாப்பா.
1: என்னப்பா கஷ்டம் உனக்கு? உளுந்த எவ்வளவு ஈஸியா பயிர் பண்ணலாம் தெரியுமா?
0: அப்படியே சொல்ற?
1: ஆமாப்பா, எப்ப பனிலேயே அப்படியே விளைஞ்சிரும்பா. அது பனி காலத்துல நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நெல் தரிசிலேயே உளுந்த போட்டினா தானா உடையாந்துரும்.
0: ஓஹோ,
1: ஒரு பிரச்சனையும் கிடையாது.

0: நீ தனிப்பட்ட முறையில் வந்து நிலத்தை உழுதுட்டு உளுந்து போடுறதுனாலும் போடலாம்.
1: சரி,
0: அதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதிகமா தண்ணியும் தேவையில்லை.
1: ஓ காத்தமுத்த,
0: சொல்லுப்பா கருத்தமுத்த.
1: இந்த உளுந்து பயிர் இல்லாம சொன்னல,
0: ஆமா,
1: அது பத்தின நிறைய விஷயங்களை சொல்லுப்பா.
0: அப்ப உனக்கு என்னதான் வேணும்?
1: உளுந்து பயிர் இன்னும்
0: சரி, ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமா,
0: இப்ப வம்பன் ரகம் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்குப்பா.
1: சரி,
0: வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, 6, அப்புறம் கோயம்புத்தூர் 6, வம்பன் 8, இதெல்லாம் நல்ல ரகங்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உளுந்து பயிரிட போகிற அப்படின்னா எல்லா மண்ணிலையும் அது விளையுமான்னு நம்ம பார்த்துக்கணும்.
1: ஓஹோ, என் நிலம் அது கேட்ட நிலம் தானே, நீ பார்த்துருக்கிய நிலத்தை?
0: உன் நிலத்தில் நல்லா விளையும். வடிகால் வசதி தான் ரொம்ப முக்கியம் அதில்.
1: ஓஹோ,
0: இப்போ நீர்பிடிப்பு தன்மையுள்ள நடுநிலையான கார அமிலத்தன்மை கொண்ட நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்ற நிலங்கள்.
1: ஓஹோ,
0: உன் நிலத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: ஆமா,
0: நல்ல முறையில் பயிர் சாகுபடி செய்யலாம்.
1: சரி,
0: அப்புறம் அடிமண் இருக்கம் இல்லாம பாத்துக்கணும்பா.
1: என் மண் இலகுவான மண்ணு தான், உனக்கு தெரியுமா?
0: உன் மண்ணு இலகுவான மண்ணு தான், ஆனா எல்லா இடத்துலயும் அது மாதிரி இருக்கான்னு நீ தான் செக் பண்ணி பாத்துக்கணும்.
1: ஆமா ஆமா. காதமுத்த, அடிமண் இருக்குமா இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு.
0: ஒரு ஏக்கருக்கு சுண்ணாம்பு சத்து 800 கிலோ அப்படிங்கிற அளவுல நல்ல மக்கிய தொழுபுறம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு இதோட கலந்து ஒரே சீராக நிலங்கள்ல எல்லா இடங்களும் பரவுற மாதிரி நல்லா உழுது போடணும்பா. அப்புறம் மழை நீர் நிலங்கள்ல தேங்காத அளவுல நிலத்தை சமப்படுத்தி சால் மற்றும் பாத்திகளை அமைச்சு அதுல நம்ம பயிரிடலாம். தனி பயிர் சாகுபடி அப்படின்னு போயிட்டா ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும்.
1: ஓஹோ,
0: ஊடு பயிர் சாகுபடி அப்படின்னா ஏக்கருக்கு 4 கிலோ விதை போதும். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: வேறு அழுகளையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இதனால.
1: சரி,
0: 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனோஸ் ஃப்ளோரசன்ஸ் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்தோட விதை நேர்த்தி நம்ம செஞ்சு அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ,
0: இது வழக்கமா நீ செய்யறதுனப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமே.
1: அதானே,
0: அப்புறம் உரத்தை பத்தி கேப்பன்னு பார்த்தா சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, யாரை பார்த்துட்டு இருக்க?
1: காதமுத்த, ஒரு 4 பேர் வராங்க, எப்படியும் என் தக்காளிய வாங்கணும்னு பார்த்துன்னு இருக்கிறேன்பா.
0: ஓஹோ, டவுனுக்கு போய் மார்க்கெட்ல போட்டா 10 ரூபா கூட கிடைக்கல.
1: ஆமா,
0: விவரம் தெரியாதவங்க ஏத்தாப்புல வராங்க, 1 கிலோ 20 ரூபான்னு அவங்க தலையில 4 கிலோவா கட்டிடலான்னு பாக்குறியா?
1: அப்படியெல்லாம் இல்லப்பா, கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல விவரமான ஆளுங்க.
0: நம்ம ஊர் ஆளை நம்மளே ஏமாத்தலாமா? செய்ய கூடாது இல்ல.
1: ஆமா,
0: நம்ம 1 ரூபா 2 ரூபா குறைச்சு கூட குடுக்கலாம்ப்பா. நம்ம ஊர்காரங்க நல்லா இருக்கணும்.
1: ஆமா, சரி காதமுத்த, உர நிர்வாகம் பத்தி சொல்ல வந்தா சொல்லு.
0: சொல்றேன்ப்பா. உர நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு 1 கிலோ விதை அளவுக்கு துத்தநாகம் 4 கிராம்,
1: சரி,
0: மாலிப்டினம் 1 கிராம், அப்புறம் கோபால்ட்டு 5 கிராம், இந்த அளவுல கலக்கணும்பா. மண்ணுல அங்கக கரிம சத்தை அதிகரிக்க ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கடைசி உழவின் போது இடணும். இதெல்லாம் கட்டாயம் செஞ்சிடணும்பா. இது போக ரசாயன உரம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு யூரியா 25 கிலோ,
1: சரி,
0: சூப்பர் 125 கிலோ,
1: ஓஹோ,
0: பொட்டாஷு 17 கிலோ, அப்புறம் கந்தக சத்து 4 கிலோ, துத்தநாக சல்பேட் 5 கிலோ, இதெல்லாம் நிலத்துல போட்டு சீரா நல்லா எல்லா இடங்களும் வச்சு நம்ம பயிரை வந்து செய்யணும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் இத தெளிச்ச பிறகு உடனே தண்ணி கட்டணும்பா. தண்ணி பாய்ச்சறது அவசியம், அதை மறந்துடாதப்பா.
1: மறக்க மாட்டேன்.
0: அப்புறம் களைக்கொல்லி பயன்படுத்தின பிறகு விதைச்ச 15 அப்புறம் 35வது நாட்கள்ல ஏதாவது களை தென்பட்டுச்சுன்னா கை களையை எடுத்துடணும். செடிகள் பூக்க தொடங்குற பருவத்துல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் ஒண்டர் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க, தெரியுமா உனக்கு?
1: அப்படியா?
0: ஆமாப்பா, ஒண்டர்னா என்ன? அதிசயம்.
1: ஆமா,
0: அப்ப பயிர் அதிசயம், அதை தெளிச்சா அதிகமா காய் பிடிக்குமாப்பா.
1: காதமுத்த, தக்காளியில் வர லாபத்தோட உளுந்து பயிரில் அதிகம் வரும்ல? ஏன்னா நிறைய தொழில்நுட்பம்லாம் சொல்லியிருக்கிற.
0: நிச்சயமாப்பா, செடி முழுக்க ஒரே காயா நிற்கும்பா, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: சரி சரி.
0: 1 ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவில் இலைத்தளிப்பாக நீ அழிக்கணும்பா. இலையில படுற மாதிரி காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு செடிகளை புடுங்கக்கூடாது. வேளாண் அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அறுத்து விட்டு செடியை வந்து கலெக்ட் பண்ணி அதுலேருந்து உளுந்து எடுத்துக்கிட்டீன்னா அந்த வேர்பகுதி வந்து மண்ணுக்குள்ளாரே இருக்குல்ல.
1: ஆமாம்.

0: அது மண்ணுக்கு ரொம்ப நல்லதாம்ப்பா.
1: ஓஹோ, மண்ணு சத்து வேணும் இல்ல?
0: ஆமாப்பா. நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்து, இந்த தக்காளி பார்த்து பத்திரமா எடுத்துவா. கொஞ்ச நெல்லு காத்தமுத்து.
0: என்னப்பா?
1: மகிழம் பழம் எட்டு வந்தேன் உனக்கு கொடுக்கறதுக்காக.
0: சரி சரி. ஏன்ப்பா நீ டவுனுக்குள்ள போயிட்டு இருந்த, நீ திங்கிறதுக்கு வச்சிருந்தா எனக்கு கொடுக்க போறியா?
1: இல்லப்பா, உனக்கு கொடுக்கணும்னே எடுத்துட்டு வந்தப்பா.
0: ஓஹோ, எங்க பார்த்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு இருந்த.
1: ஆமா.
0: சரி சரி சரி சரி, கொண்டப்பா கொண்டப்பா.
1: இந்தப்பா ஒரு பை நிறைய இருக்குது மகிழம் பழம்.
0: எப்பா மகிழம் பழம் தொண்டைய காரும்பா. அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, ஆனா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு பழம்பா.
1: ஆமா,
0: அது பெண்கள் நிறைய சாப்பிடணும்பா. பெண்களுடைய கருத்தரிப்புக்கு இது நல்ல உதவி செய்யதான்.
1: ஆமாம்பா.
0: வயிற்றுல புண்ணுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். பொதுவா பார்த்தோம்னா இந்த மகிழ மரத்துடைய பழம் எல்லாரும் சாப்பிடணும், இந்த மரத்தை எல்லாரும் வளர்க்கணும். ஆனா பார்வையிலேயே பட மாட்டேங்குதுப்பா இந்த மரம்.
1: காத்தமுத்த, இந்த மகிழ மரத்தை நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குல்ல?
0: இருக்கும்பா இருக்கும்பா, நம்ம ரோட்டு ஓரத்துல இருந்தது. அத அந்த ரோட அகலப்படுத்தும் போது வெட்டி விட்டாங்க.
1: அப்பாம்பா,
0: வேற மரம் இல்ல. உனக்கு எங்க இந்த பழம் கிடைச்சது?
1: என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தப்பா நேத்து. நம்ம சின்ன வயசுல பார்த்தாலும் இந்த மரத்தை.
0: ஆமாப்பா, இந்த மரத்துல ஏறி கீறி நம்ம விளையாண்டுருக்கோமே.
1: அதான் அந்த நினைவுகளை மறக்காம இருக்க உனக்காகவே எடுத்து வந்த மகிழம் பழத்தை.
0: ஓஹோ, உன் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து எனக்கு கொடுக்கணும்னு எடுத்து வந்தியா?
1: ஆமா.
0: சரி சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. இத நானும் சாப்பிடுறேன்.
1: சரி,
0: இதை சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறது நல்லதும்பாங்க.
1: ஆமா, நீ ஒரு 4 பேர் கூட.
0: நிச்சயமாப்பா, நீ 1 பை வேற கொடுத்துட்ட. நான் 4 பேருக்கு என்ன, 40 பேர் கொடுக்க போறேன்பா.
2: அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய மூன்று அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டார்

0: அது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாஸ்டர் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான புதிய ஒரு வளாகத்தை நாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். வளம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்களை நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இந்த கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் முறையை உருவாக்கி இருக்கிறோம். முதல் கட்டமாக 2500 செவிலியர்களுக்கு நம்ம தொகுப்பு ஊதியத்துல இருந்து பெர்மனன்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, தொகுப்பு ஊதியத்திலயும் நம்ம செவிலியர்களை நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், சங்கராபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே

0: தெரிவித்துள்ளார். யுஜிசி நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தையொட்டி தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்குண்டி, அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும்
2: வழங்குபவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களுக்கும் தூய்மையான காற்றும் மாசடையாத நீரும் நிலமும் அவசியம். அதனை உறுதிப்படுத்த நீர், நிலம், காற்று மற்றும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகும். இயற்கை சமநிலை பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே உணவுச் சங்கிலிகள் பாதிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கும். உணவுச் சங்கிலிகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவை பல்வேறு தீமைகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதிப்படையும் போது மாசுபாடு ஏற்படும். ஆகவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக மிக அவசியம். காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், இயற்கையாக செயல்படும் மழைப்பொழிவு மற்றும் சீரான காலநிலையை பாதிப்படைய செய்வதுடன் நீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை போன்ற மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே மழைப்பொழிவை உறுதிப்படுத்த தேவையான மரங்களை வளர்ப்பதும் பூமி வெப்பமடைவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இன்றியமையாதவை. அவை நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் நம் எதிர்கால சந்ததியினருக்கு சிறப்பான சூழலை உருவாக்கும். சமீபமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு எதிரான மனிதரின் நடவடிக்கைகளால் பூமி பந்து மிகவும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. சுத்தமான காற்று, சுகாதாரமான மற்றும் தூய்மையான நீர், வளமான நிலம் மற்றும் அதன் மூலம் பெறப்படும் உணவுகள் மனித வாழ்க்கை தரத்தையும் பூமியின் ஆரோக்கியத்தையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் உறுதிப்படுத்தும். அனைத்து உயிரினங்களும் அதன் சமநிலையோடு பூமியில் வாழ்வதற்கு சிறப்பான சுற்றுச்சூழல் அவசியம். வளர்ந்து வரும் சமூகத்தில் இதனை உறுதி செய்ய அதற்கான சட்டங்கள் தேவைப்படுகின்றன. நமது நாட்டில் இதற்கான சட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்துவதும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களின் முக்கியமான நோக்கமாகும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல், மனிதர்கள்,

0: தாவரங்கள் விலங்குகளை பாதுகாத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளோடு இணைந்து ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும். பொதுவாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, மாசுபாட்டை தடுக்கிறது, உயிர் சூழலை பாதுகாக்கிறது. இது பூமியில் உள்ள மனிதர்களுடன் அனைத்து உயிரினங்களின் வாழ்வதற்கும் இன்றியமையாத நடவடிக்கையாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமானது 1986 தான் இயற்றப்பட்டது. ஆனால் நம் முன்னோர்கள் முன்காலத்திலிருந்தே இயற்கையை புனிதமாகவும் நம் வாழ்விற்கு அடிப்படையாகவும் கொண்டு போற்றி பாதுகாத்து வந்துள்ளனர். கலாச்சார ரீதியாகவும் நாம் அனைவரும் இயற்கையுடன் இணைந்த வாழ்வையும் அதன் சிறப்பையும் நன்கு அறிந்துள்ளோம். நம்முடைய முன்னோர்கள் அன்று முதல் இன்று வரை இயற்கையை தெய்வமாக வணங்கி வருகின்றனர். குறிப்பாக விலங்குகள், மரங்கள், பறவைகள், ஆறுகள் போன்ற அனைத்தையும் தெய்வத்துடன் தொடர்புபடுத்தி பாதுகாத்து முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். விலங்குகளையும் பறவைகளையும் துன்புறுத்தல் மற்றும் இயற்கையை சீரழிக்கும் எந்த செயலையும் நாம் பாவச் செயலாக கருதுகிறோம். இதுபோன்ற அறச்சிந்தனை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டுள்ளது. இயல்பாகவே நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வந்தாலும் சமூக வாழ்வில் அவற்றை நாம் மீறுவது தவறு என்பதை உணர்த்துவதற்கும், அவ்வாறு மீறுவது தண்டனைக்குரிய செயல் என்பதை வலியுறுத்துவதற்கும் இதுபோன்ற சட்டங்கள் அவசியமாகின்றன. இதனை ஒட்டியே பல்வேறு காலகட்டங்களில் எழுந்த தேவைகளுக்கு ஏற்ப இயற்கை வளங்களையும் அதன் உறுப்புகளையும் பாதுகாக்க வெவ்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும். வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நேர்லே இது மகாகவி பாரதியார் அவர்களின் சிந்தனை. இன்று அவரின் நினைவு தினம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீண இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: தம் சட்டைக்கு பித்தான் போட சொல்லி அவர் என்னிடம், பாருங்கள், காங்கிரஸ் காரியதரிசிக்கு தமது சட்டைக்கு பித்தான் போட்டுக் கொள்ளக்கூட நேரமில்லை, அவருக்கு எப்பொழுதும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பார். அவருடைய கபடமில்லாத பேச்சு எனக்கு வேடிக்கையாகத்தான் இருந்ததேயன்றி அப்படிப்பட்ட சேவைகளில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கிவிடவில்லை. இத்தகைய சேவையினால் நான் அடைந்த நன்மை அளவிட முடியாதது. சில தினங்களுக்குள் காங்கிரசின் நடைமுறையை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன். தலைவர்களில் பெரும்பாலோரை சந்தித்தேன். கோகலே, சுரேந்திரநாத் போன்ற பெருந்தலைவர்களை அருகிலிருந்தும் பார்த்தேன். நேரம் அநியாயமாக வீணாக்கப்படுவதையும் கவனித்தேன். நமது காரியங்களில் ஆங்கில மொழி வகித்து வரும் பிரதான ஸ்தானத்தை அன்று கூட வருத்தத்துடன் கவனித்தேன். சக்தியை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று யாருமே கவலைப்படவில்லை. ஒருவர் செய்யக்கூடிய வேலையை பலர் செய்தனர். முக்கியமான பல வேலைகளை குறித்து யாருமே சிரத்தை எடுத்து கொள்ளவில்லை. இவ்வாறு என் மனம் குறைகளை கவனித்துக் கொண்டிருந்தது. என்றாலும் பிறர் கஷ்டங்களை உணரும் சுபாவமும் எனக்கு உண்டு. ஆகவே இருந்த நிலைமையில் இதற்கு மேல் நன்றாக செய்திருக்க முடியாது என்று எப்பொழுதும் நான் எண்ணிக்கொள்வேன். எந்த வேலையையும் குறைவாக மதிப்பிட்டுவிடும் துர்க்குணத்திலிருந்து இந்த இயல்பே என்னை காத்தது. கடைசியாக காங்கிரஸ் மகாநாடு நடந்தது. பிரம்மாண்டமான பந்தலும் தொண்டர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நின்றதும் மேடை மீது தலைவர் வீற்றிருந்ததும் என்னை பிரமிக்கச் செய்தன. இந்த பிரம்மாண்டமான மகாசபையின் முன்பு நான் எம்மாத்திரம் என்று எண்ணி வியப்புற்றேன். தலைவரின் பிரசங்கம் ஒரு தனி புத்தகமாகவே இருந்தது. அதை ஆரம்பம் முதல் கடைசி வரையில் படிப்பது என்பது முடியாத காரியம். ஆகையால் அதிலிருந்து சில பகுதிகள் மாத்திரமே படிக்கப்பட்டன. அதன் பிறகு விஷயாலோசனை கமிட்டி தேர்வில் கமிட்டி கூட்டங்களுக்கு கோகலே என்னை அழைத்து போனார். என் தீர்மானத்தை அனுமதிப்பதாக பிரேஷா ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் விஷயாலோசனை கமிட்டி முன்பு அதை யார் எப்பொழுது கொண்டு வருவார்கள் என்று திகைத்து கொண்டிருந்தேன். ஏனெனில் ஒவ்வொரு தீர்மானத்தின் பேரிலும் நீண்ட சொற்பொழிவுகள் நடந்தன. எல்லாம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில்தான். ஒவ்வொரு தீர்மானத்தையும் யாராவது ஒரு பிரபலமான தலைவர் ஆதரித்து வந்தார். முக்கியஸ்தர்களின்

0: பேரிகை முழக்கத்தின் நடுவே என் குரல் ஈனக்குரலாக இருந்தது. இரவும் நெருங்கவே என் நெஞ்சு படபடத்துக் கொண்டிருந்தது. கடைசியாக ஆலோசனைக்கு வந்த தீர்மானங்களை மின்னல் வேகத்தில் முடிவு செய்து கொண்டு போனார்கள் என்றே எனக்கு ஞாபகம். வெளியே போவதற்கு ஒவ்வொருவரும் அவசரப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது இரவு 11 மணி. எழுந்து பேச எனக்கு துணிவு இல்லை. முன்னாலேயே கோகலேயை பார்த்தேன். என் தீர்மானத்தை அவர் பார்த்தும் இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகே போய், தயவு செய்து எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று குசுகுசுவென்று சொன்னேன். உங்கள் தீர்மானத்தை நான் மறந்துவிடவில்லை. தீர்மானங்களை எவ்வளவு வேகத்தில் படித்து கொண்டு போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் அவர்கள் உங்கள் தீர்மானத்தை விட்டுவிட்டு அப்பால் போய்விடாமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார் கோகலே. ஆகவே எல்லாவற்றையும் முடித்துவிட்டோம் அல்லவா என்றார் பிரோஷா மேத்தா. இல்லை இல்லை, தென்னாப்பிரிக்கா பற்றிய தீர்மானம் பாக்கியாக இருக்கிறது. காந்தி நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் என்று உரக்க கூறினார் கோகலே. நீங்கள் தீர்மானத்தை பார்த்தீர்களா என்று கேட்டார் பிரோஷா. பார்த்தேன். அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மிக நன்றாகவே இருக்கிறது. அப்படியானால் அதை எடுத்துக்கொள்ளுவோம். காந்தி, அதை படியும்.
1: நான் நடுங்கிக் கொண்டே அதை படித்தேன்.
0: கோகலே அதை ஆமோதித்தார். ஏகமனதாக நிறைவேறியது என்று எல்லோரும் கூவினார்கள். காந்தி, இத்தீர்மானத்தின் மீது 5 நிமிட நேரம் பேசலாம் என்றார் வாச்சா. இந்த நடைமுறை எனக்கு கொஞ்சமும் திருப்தி அளிக்கவே இல்லை. தீர்மானத்தை புரிந்து கொள்ள யாருமே கவலைப்படவில்லை. ஒவ்வொருவரும் போவதற்கு அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள். இத்தீர்மானத்தை கோகலே பார்த்து விட்டார் என்பதனால் மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டியதோ புரிந்து கொள்ள வேண்டியதோ அவசியம் என்று எண்ணவில்லை. காங்கிரஸில் நான் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை பற்றியே காலையில் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். 5 நிமிடங்களில் நான் எதை சொல்லுவது? ஓரளவுக்கு நன்றாகவே நான் தயார் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் சமயத்தில் சொற்கள் தான் எனக்கு வருவதில்லை. என் பிரசங்கத்தை எழுதி படிப்பதில்லை. நினைவிலிருந்தே பேசுவது என்று முடிவு செய்து கொண்டிருந்தேன். பேசுவதற்கு தென்னாப்பிரிக்காவில் நான் பெற்றிருந்த ஆற்றல் அச்சமயம் என்னை விட்டு போய்விட்டதென்றே தோன்றியது. என் தீர்மானம் வந்ததும் வாச்சா என் பெயரை சொல்லி அழைத்தார். நான் எழுந்து நின்றேன். எனக்கு தலை சுற்றியது. எப்படியோ தீர்மானத்தை படித்துவிட்டேன். வெளிநாடுகளுக்கு போய் குடியேறுவதை புகழ்ந்து ஒருவர் கவி பாடி அதை அச்சிட்டு பிரதிநிதிகளுக்கு விநியோகம் செய்திருந்தார். அப்பாட்டை வாசித்து விட்டு தென்னாப்பிரிக்காவில் குடியேறியிருப்பவர்களின் குறைகளை பற்றி குறிப்பிட்டேன். அந்த சமயத்தில் வாச்சா மணியை அடித்தார். நான் 5 நிமிட நேரம் பேசிவிடவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இன்னும் 2 நிமிடங்களே பாக்கி இருக்கின்றன. அதற்குள் நான் பேச்சை முடித்துவிட வேண்டும் என்று என்னை எச்சரிக்கை செய்வதற்காகவே மணி அடிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. மற்றவர்கள் அரை மணி 3/4 மணி நேரம் பேசியும் மணி எடுக்கப்பட்டதில்லை என்பதையும் அறிவேன். ஆகவே நான் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். மணி எடுத்ததுமே உட்கார்ந்து விட்டேன். ஆனால் பிரோஷாவுக்கு சரியான பதில் அப்பாடலில் அடங்கியிருக்கிறது என்று குழந்தை போன்ற என் புத்தி எண்ணியது. தீர்மானம் நிறைவேறிவிட்டது என்பதை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த நாட்களில் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு வேடிக்கை பார்க்க வருவோருக்கும் பிரதிநிதிகளுக்கும் அதிக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் கையை தூக்குவார்கள். எல்லா தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேறும். என் தீர்மான விஷயத்திலும் இதேதான் நடந்ததாகையால் அதன் முக்கியத்துவம் போய்விட்டதாகவே நான் கருதினேன். என்றாலும் காங்கிரஸில் அது நிறைவேறியது என்பது மாத்திரமே என் மனத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்க போதுமானதாக இருந்தது. காங்கிரஸ் முத்திரை வைத்து விட்டதென்றால் அதை நாடு முழுவதும் அங்கீகரித்து விட்டது என்று ஆகுமாகையால் எவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க அதுவே போதும்.
2: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு ஆண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்

0: தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். இரண்டு நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன் காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12க்கும் அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவி

0: செய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கட், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவினி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:25, 9:00.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நம் சருமம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பற்றி நாம பார்க்க போறோம். நம் சருமம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளார என்ன இருக்கோ அது நம்ம முகத்தில் தெரியும்னுவாங்க. அதே போல் நமக்கு உள்ளார இருக்கிற ஏதாவது ஒரு சிஸ்டமில், ஆர்கனில் ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் அது தோலில் தெரியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தெரியும். நிறைய விதமான சிஸ்டமிக் இல்னஸ், அதாவது உள்ளுக்குள்ளார இருக்கிற சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் தோலில் அறிகுறியை அவங்களுக்கு காட்டும். முதல்ல பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லீரல், நுரையீரல் அப்படி. ஆனால் அது கிடையாது, உடம்புல இருக்க மிகப்பெரிய உறுப்பு நமது தோல் தான். நமது சருமம் நம்மளே வெயிலிருந்து, குளிர்லேருந்து, கிருமிகள்லேருந்து, கெமிக்கல்ஸ்லேருந்து, இவை எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம கழுத்து பகுதியில் இல்லை அக்கலில் சில பேருக்கு வந்து சருமம் வந்து தடித்து போய் கருமையாக வெல்வெட் மாதிரி காணப்படும். இதை வந்து நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம அக்காந்தோசிஸ் நைகரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பாக உடல் எதை அதிகமாக இருக்கிறதையோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதனுடன் தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இது வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதனால் இது அழுக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க. தோல் மருத்துவரை அணுகுங்க, அவங்க பார்த்துட்டு தேவைப்பட்டால் சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதே போல் சருமம் தொடர்ந்து உலர்ந்து அரிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தால் வெறும் ட்ரை ஸ்கின்னு நினைக்க தேவையில்லை. சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், பட் சில பேருக்கு எக்ஸிமான்னு சொல்லுவோம், தோல் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி, அது போல் இருக்கலாம். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அது மாதிரி உலர்ந்த தோல் ஏற்படலாம். அதே போல் தைராய்டு குறை கம்மியாக வேலை செஞ்சதுன்னா உலர்ந்த தோல் இருக்கலாம். சில சமயம் ஹெரிடிட்ரி அதாவது பரம்பரை வழியாக கூட இந்த உலர்ந்த தோல் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன், அதாவது கை உள்ளங்கையெல்லாம் கருப்பாகும், வாய் உள்ளாரெல்லாம் கருப்பாகும். அதாவது அட்ரினல்

0: சிக்னல் சுரப்பி கம்மியாக வேலை செஞ்சதுன்னா அந்த அடிசன்ஸ் டிசீஸ் வரலாம். ஸோ அதை கண்டுபிடிக்க கூட தோல் ஏற்படுற மாற்றங்கள் வந்து கண்டுபிடிக்க உதவும். அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வியாதி வந்து தோல்லையும் இருக்கும் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கும். தோலில் பார்த்திங்கன்னா தோல்லாம் ரொம்ப இறுக்கி இருக்கும், அவங்களால விரலை மடக்க முடியாது, புருவத்தை தூக்க முடியாது, வாயை ரொம்ப திறக்க முடியாது. குளிரில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட விரல் நுனியெல்லாம் புண்ணாகலாம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளார அவங்களை வந்து நுரையீரல் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம், வயிற்றுள்ளால் இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படலாம். சில சமயம் இது உயிர்கொல்லி வியாதியாகவும் இருக்கும். ஸ்கின்னு டைட்டன் ஆச்சுனாலே உடனே நீங்கள் ஸ்கின் டாக்டரை அணுகிறது நல்லது. இதே போல் நிறைய விதமான சிஸ்டமிக் ப்ராப்ளத்துக்கு ஸ்கின் வந்து ஒரு க்ளூ கொடுக்கும். ஆனால் எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுமே சிஸ்டமிக் இல்னஸால் தான் இருக்குன்றது நினச்சி நம்ம பயப்பட வேணாம். பெரும்பாலான சரும நோய்கள் சருமத்திலேயே ஏற்படும் பிரச்சனைகளாக தான் இருக்கும். அதனால் நம்ம சருமம் மாற்றம் அடைந்தால் அலட்சியம் செய்யாமல் நம்ம கவனித்து சரும நோய் நிபுணரை அனுப்பணுன்னா சரியான தீர்வு கிடைக்கும். அதே போல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் இருக்கலாம். அதே போல் இந்த ஸ்கின் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், தோலில் மறு போல், ஆனால் வெறும் சாதையால் ஆன மறு போல வரலாம். அது தவிர்த்து ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், இது வரலாம். அவங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா நெக்ரோபயோசிஸ் லைப்பாய்டிகான்னு சொல்லும், அதாவது ஒரு மஞ்சளும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி தோலில் வந்து ஒரு அழுத்தமான ஏற்பட்ட ஒரு அந்த ஷின்னு சொல்லுவோம், காலில் வந்து அவங்களுக்கு அது ஏற்படலாம். இது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நம் சருமம் சொல்லும் உடல் நல ரகசியங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 8:00.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு பையன் அப்பா கிட்ட போனான், அப்பா ஒரு 500 பணம் கொடு, அவசரமா தேவைப்படுதுன்னா. எதுக்குடான்னு கேட்டார் அப்பா. என் நண்பர்கள் கூட சேர்ந்து பிக்னிக் போறேன் அப்படின்னா. இப்ப எதுக்குடா அதெல்லாம்னார் அப்பா. உடனே பையனுக்கு கோபம் வந்துட்டுது. மாசம் 5000 சம்பாதிக்கிற உங்களுக்கு நான் ஒரே பையன், ஒரு 500 கொடுக்கறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளில போட்டான். இது வீட்டுக்கு வீடு நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம்? பணத்தின் மதிப்பு பையனுக்கு தெரியலன்னு அர்த்தம். பிள்ளைங்களுக்கு பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தை கையாள்றது எப்படிங்கிறதையும் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நாம் செய்யறதில்ல. அதனால தான் பெரியவங்கள ஆன பிறகு இப்படி அவங்க கேட்டுட்டு போகிறாங்க அப்பாவை பார்த்து. வரவு செலவுன்னா என்னென்னு தெரியாமலே வளர்ந்து விடுறவங்க தான் அதிகம். அதனால் பிற்காலத்தில் ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும். நாமெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்க வழக்கத்தோடு பண விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சரி, அதை எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா, அதுக்கு நிபுணர்கள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் நினைக்கிற போலாம் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருங்க. இந்தடாப்பா 100, இது உனக்கு இந்த மாத கை செலவுக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒரு 10 அல்லது 20 நிலைமைக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அதை அவங்களே வச்சுக்கிட்டு செலவு பண்ணட்டும். சில சமயம் அவங்க அதை தொலைச்சி விட்டாலும் கண்டுக்காதீங்க, அவங்களே அவஸ்தப்படட்டும். அவசிய செலவு எது, அனாவசிய செலவு எது, பணம் தொலைஞ்சு விட்டால் எவ்வளவு அவஸ்தை அப்படிங்கிறதையெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த நிபுணர்கள் யோசனை சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் வாரத்துக்கு 1 அல்லது 2 கொடுத்து செலவு பண்ண சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் 1 மொத்தமாக கொடுத்தா கஷ்டமாக இருக்கும். வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதோட அருமையை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். வீட்டுக்குள்ளேயே அவங்களோட கடமைகள் போக அதிகப்படியாக ஏதாவது வேலை செஞ்சால் அதுக்குன்னு ஏதாவது கொடுக்கலாம். பெரிய பையனாக இருந்தால் படிப்பு நேரம் போக பார்ட் டைம் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருந்ததுன்னா தாராளமாக செய்யட்டும், அது தடுக்க வேணாம். சேமிக்கிற பழக்கத்தையும் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும்.

சின்ன பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தந்த நேரத்து மகிழ்ச்சி தான் முக்கியமா தெரியும். நாளைய மகிழ்ச்சிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஒரு 8 வயசு பையனுக்கு எதிர்காலம்ங்கிறது அடுத்த மாசமே தவிர அடுத்த வருஷம் இல்லை. புத்திசாலித்தனமா செலவு செய்யறது எப்படிங்கிறதையும் அவங்களுக்கு காட்டுங்க. அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறத விட குறைஞ்ச விலையில ரெண்டு தரமான பொருள் வாங்கலாம்ங்கிறத புரிய வைங்க. குடும்ப செலவை இளைஞர்களும் உணர்ற மாதிரி செய்யணும். வசதி உள்ள ஒரு வீட்டு பையன் குடும்ப ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புனா அவனையே அந்த எரிபொருள் போட்டுக்க சொல்லுங்க, பெட்ரோல் போட்டுக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் விட உங்க குழந்தைக்கு நீங்க உதாரணமா இருங்க. அப்பா அம்மாவை பார்த்துதான் பிள்ளைங்க கத்துக்கும். பிள்ளைங்க கிட்ட பாசமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக பணம் கொடுத்துதான் அதை காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆசையா ஒரு வார்த்தை பேசினா அதுவே போதும். ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு பணத்தோட வேல்யூவை புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவனை அழைச்சிட்டு புறப்பட்டார். புறப்படுறதுக்கு முந்தி பையன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து பத்திரமா சட்டை பையில வச்சுக்க சொன்னார். ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்தார். கூட்டம் அதிகமா இருந்த ஒரு டவுன் பஸ்ல 2 பேர் ஏறினாங்க. பஸ் புறப்பட்டது. அந்த அப்பா நைசா பையன் பாக்கெட்ல இருந்த 10

0: ஆசையா ஒரு வார்த்தை பேசினா அதுவே போதும். ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு பணத்தோட வேல்யூவை புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவனை அழைச்சிட்டு புறப்பட்டார். புறப்படுறதுக்கு முந்தி பையன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து பத்திரமா சட்டை பையில வச்சுக்க சொன்னார். ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்தார். கூட்டம் அதிகமா இருந்த ஒரு டவுன் பஸ்ல 2 பேரும் ஏறினாங்க. பஸ் புறப்பட்டது. அந்த அப்பா நைசா பையன் பாக்கெட்ல இருந்த 10 ரூபா பணத்தை அவரே திருடி தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். பஸ்ஸை விட்டு இறங்கினதும் பையனை பார்த்து 10 ரூபா கொடுத்தனே அதை கொடுன்னார். பையன் பாக்கெட்டை தடவி பாக்குறான், பணம் இல்ல, முழிக்க ஆரம்பிச்சான் பரிதாபமா. இப்ப அந்த அப்பா ரொம்ப சவடால பையனை பார்த்து, இதை பாருப்பா, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும், அத உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி உன்ன அழைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இனிமேலாவது ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு கத்துக்கோ. உங்ககிட்ட இருந்த பணம் எங்கேயும் போகல, இதோ என்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சைடு பாக்கெட்ல கைய விட்டார். பார்த்தா பாக்கெட்டே காணும், அத அப்படியே எவனோ வெட்டி எடுத்துட்டு போட்டான். இப்ப அந்த அப்பா பையனை பார்த்து முழிக்க ஆரம்பிச்சார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில பாபநாசம் அணை என்று அழைக்கப்படும் காரையார் அணையை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான மற்றும் முக்கியமான அணை காரையார் அணை. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய சூழலில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் நடுவே அமைந்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் பகுதியில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை அமைந்துள்ளது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் டிராகன். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த காரையார் அணை புவியீர்ப்பு விசை முறையில் கட்டப்பட்டது. இது 44 மீட்டர் உயரமும் 227 மீட்டர் நீளமும் கொண்டது. அணையின் மொத்த கொள்ளளவு 143 அடிகள் ஆகும். அதாவது சுமார் 55.5 மில்லியன் கனமீட்டர் என சொல்லப்படுது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: கூடி, நான் வரேன். கூ சித்த நெல்லு, நான் போறேன்.
1: திரும்பி வர.

0: மொதல் மாதம் சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.

0: எந்த வீடு?
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்கார

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: இளையராஜா அனன்யா பட் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் விடுதலை.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள சுமார் 86,107 ஏக்கர் நெல் விளை நிலங்களின் பாசன தேவையை காரையார் அணை பூர்த்தி செய்கிறது. இங்குள்ள நீர் மின் நிலையம் மூலம் 32 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஜோ படத்திற்காக ஒலித்த குரல் ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:30 கணபதி விழா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில். சித்திரம் எழுதியவர் M.A. ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2, டிப்ளமோ, பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி ஆகும். விவரங்களுக்கு sahc.ac.in என்ற இணைய முகவரியை காணலாம். அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள் மற்றும் மூலிகை குணம் கொண்ட தூய்மையான நீர்நிலைகளுக்கு இடையே இந்த காரையார் அணை அமைந்துள்ளதால் சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. காரையார் அணையின் உள்பகுதியில் வானதீர்த்தம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. படகு சவாரி செய்ய இங்கு செல்வோர் அதிகமாகி உள்ளனர். மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடலின் படம் விஸ்வாசம். காரையார் அணைக்கு செல்லும் வழியில் புகழ்பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோயில், அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி மற்றும் சேர்வலாறு அணை ஆகியவை அமைந்துள்ளன. என்ன நேர்களே, காரையார் அணையைச் சுற்றிய நகர்விழா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்விழாவில் சந்திப்போம்.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை கோலாகலமாக துவங்க உள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்த், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 11 நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறித்து விவாதிக்க உள்ளனர். மீள்திறன் கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற வறண்ட நில மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், வறண்ட நில விவசாயத்தை மாற்றி அமைக்கவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், அறிவியல் கொள்கை மற்றும் சந்தை ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை என்று கூறினார். இந்தியா 230,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்த மாநாட்டிற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். AI, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் நிதி சேவைகளின் இயல்பை மாறி வருகின்ற போதிலும் டிஜிட்டல் நிதி சேவைகளில் பயன்பாடு மேலும் அதிகரிக்க இணையம் சார் தொடர்புகளும் தன்னம்பிக்கையும் மிக அவசியம் என்று மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நேற்று மும்பையில் உலக அளவிலான ஃபின்டெக் திருவிழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். இந்திய கடற்படை கப்பலான மைசூர் மலேசிய கடற்படையுடன் 4வது இருதரப்பு கடற்படை கூட்டு பயிற்சியான சமுத்திர லக்ஸமனாவில் கலந்து கொள்ள மலேசியாவில் உள்ள லுமிட்டுக்கு சென்றுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 40 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:14. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் செப்டம்பர் 11, அதாவது இன்று, மகாகவி பாரதியாரின் நினைவு தினம். அவரை பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி, கட்டுரையாளர் என பன்முக திறமை கொண்ட கலைஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்று இவரின் நினைவு தினம்.

ஒலித்த பாடலின் படம் வேதாள உலகம். மகாகவி பாரதிக்கு 14 வயதிலும் செல்லம்மாவுக்கு 7 வயதிலும் 1897 ஜூன் 15 திருமணம் முடிந்தது. அடுத்த ஆண்டு அவரின் தந்தை இறந்ததால் அவரின் அத்தை வீட்டிற்கு குடியேறினார். அங்குள்ள காசி இந்து கல்லூரியில் கல்வி கற்றார். தொடர்ந்து அலகாபாத் சர்வகலாசாலையில் புதுமுக வகுப்பில் முதன்நிலையில் தேர்ச்சி பெற்றார். அங்குதான் அவருக்கு தலைப்பாகை அணியும் பழக்கம் ஏற்பட்டது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

டி கே பட்டம்மாள் குரலில் ஒலித்த பாடலின் படம் நாம் இருவர். நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும்.

வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம் எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பாரதியார் 1912 தான் தன் புகழ்பெற்ற கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் உள்ளிட்ட நூல்களை எழுதினார். 1918 நவம்பர் 20 புதுச்சேரி எல்லையிலிருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி வைத்தபோது கைது செய்யப்பட்டு 34 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த பின் விடுவிக்கப்பட்டார். பின்னர் எட்டயபுரம் மன்னருக்கு சீட்டுக்கவி எழுதி உதவி கேட்டபோதும் கிடைக்காததால் வறுமையில் வாடினார். இன்னும் தகவல்களை கேட்கலாம் 8:45 மணிக்கு.

0: கொண்டாடி கஞ்சவநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
1: எப்பா கணேசா,
2: என்னப்பா
1: கார்ல ஏறு கார்ல ஏறுன்னு சொன்ன?
2: ஆமா,
1: நானும் ஏறி உட்கார்ந்தேன். அரை மணி நேரம் ஆகுது, எங்க தான்ப்பா போயிட்டு இருக்க?
2: கணபதியே, நாம கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி பேரூருக்கு கிழக்க இருக்கக்கூடிய கஞ்சமநாதன் பேட்டை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம்.
1: எப்பா எய்தாப்ல விநாயகர் கோயில் மாதிரி இருக்குது.
2: விநாயகர் கோயில் தான்.
1: வண்டி நிப்பாட்டு, நான் இறங்கணும்.
2: சரி சரி சரி.
1: கோயிலுடைய அமைப்பு அருமையா இருக்குப்பா. எப்பா அந்த போர்ட படியா?
2: வெற்றி தரும் வேல விநாயகர்.
1: இந்த கஞ்சமநாதன் பேட்டையில இவ்வளவு பெரிய கோயிலா?
2: கணபதிய, கருவறைக்கு மேல விமானம் வட்ட வடிவமா அழகிய சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தியா?
1: ஆமாப்பா, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.
2: முன் மண்டபத்திற்கு மேல வலப்புறத்துல பாரு, முருகன் வள்ளி தெய்வான என்னுடைய சிற்பங்களும், இடப்புறத்துல பாரு திருமாலு, நடுவுல வேல விநாயகர், பூதகணவுடன் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாரு.
1: ஆமாப்பா, ஆலயத்தை சுத்தி மரம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு மரம் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா, ஏதோ தானி மரம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விருட்சத்துல அடியில வந்து தீபம் ஏத்தி வழிபடுவாங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா, கஞ்சமநாதன் பேட்டை கோயில் தீர்த்தம், தாமரை தடாகம், மூர்த்தி வேல விநாயகர், விருட்சம், தானி மரம், இதெல்லாம் நம்ம வழிபட்டா நவகிரகத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்பா.
1: எப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே நீ?
2: ஆமா ஆமா,
1: இந்த தானி மரத்துக்கு அடியில சனீஸ்வர பகவான் சிலை கூட இருக்குப்பா. கணபதி, அருமையான கோயிலுக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? கணேச பெருமாள் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வரும் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணாம்பா.
2: ஆமா கணபதியே, இந்த கோயில்ல வருஷம் வருஷம் உழவர் திருநாள்ல நடக்கும் பாரிவேட்டை அப்படின்ற திருவிழாவை கண்டுகளிக்க வேலனையும் வேலை விநாயகனையும் வளம் வந்து மனமுருகி வணங்கினா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமாப்பா.
1: எப்பா அப்படி ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு போல இருக்குப்பா.
2: ஆமா ஆமா,
1: இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த விழாவெல்லாம் நடக்குமா?
2: ஆமா,
1: இந்த விழாவின் போது குறவன் குருத்தியாக வரும் அடியார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் சகல செல்வங்களும் மழை போல பொழியுமாப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா.
2: ஆமா கணபதிய, குறிஞ்சி நில மக்களாகிய குறவர்களும் குறமகளிரும் தங்களுடைய இறைவனுடன் வருவதாக

0: ஓஹோ, அதனாலதான் இந்த ஊர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கோ.
1: ஆமா ஆமா ஆமா.
0: கணேசா, இந்த வேல விநாயகர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேலை வரும் விநாயகருமாக வேல விநாயகராக இருவரும் சேர்ந்து ஊஞ்சலாடி அளவலாவி மகிழ்ந்து எல்லையில்லா பேர் ஆனந்தத்துடன் தங்களை நாடி வரும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டோம்.

0: கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டோம்.
1: ஆமா,
0: இப்ப நம்ம உள்ள போய் இப்ப வந்து அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய போறாரு.
1: ஆமாதான், மணி சத்தம் கேக்குது.
0: ஆமாப்பா, என்னன்னு போய் கிட்ட இருந்து பாப்போமா.
2: ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பரை கோலம் ஏற்றின நந்தி மகஞ்சனம் யானை குழந்தை சுந்தியில் வச்சடி போடுது.
1: கணபதி, கோயில் அர்ச்சகர் தீபாவளி காட்டுறாரு, கும்பிட்டுக்குப்பா. நீ என்னென்ன வேணும் எல்லாம் நடக்கும்.
0: நிச்சயமாப்பா,
1: அவங்களையும் கேப்போமா. நாம
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி,
0: என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி. ஐயா வணக்கம். விநாயகரை தரிசிக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
2: பெயர் சங்கர், கோயிலுடைய அர்ச்சகர். நான் இந்த கோயிலில் எனது தந்தையார் காலத்திலிருந்து பணிபுரிகிறேன். இந்த கோயிலில் சிறப்பு விசேஷமாக பொங்கல் திருநாள், கருநாள் திருநாள் அன்று பாரிவேட்டை திருநாளாக சிறப்பாக நடைபெற்று விட்டது. அதாவது திருமண ஆவாத பாரிவேட்டை திருவிழா கலந்து கொண்டால் திருமணம் ஆகும் என்றும், சங்கரகர சதுர்த்தி விசேஷம் நடைபெறும். வளர்பலை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் சிறப்பு அவசியம் நடைபெறும். முருகப்பெருமான கிருத்திகை விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு, அடுத்து லட்சுமி நாராயண பெருமானுக்கு திருவோண நட்சத்திர சிறப்பு அவசியம் நடைபெறும். நம்பி வராங்க இந்த கோயிலுக்கு வேண்டுதல் நடைபெறும்.
0: எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி. என்ன மாதிரியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் சில பேர்ட்ட அவங்க எதற்காக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி இருக்கா, எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
1: அப்போ கணபதிய, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்போமா.
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி. ஐயா வணக்கம். வெற்றி தரும் வேளை விநாயகரின் சிறப்புகள் என்னென்ன நாட்கள்ல விசேஷம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: வணக்கங்க ஐயா. பேர் சிவஞானம். நான் கயனாம்பேட்டை வேலை விநாயகர் கோயிலுடைய அரங்காக்குழு தலைவர்னா தான். இந்த கோயில் வந்து ஏற்கனவே 2007 திருப்பணி செஞ்சு கும்பாபிஷம் பண்ணோம். ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்ப கும்பாபிஷம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு நேர் எதற்க தானே மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. அது சனீஸ்வர பகவானுடைய அவதார மரம்னு சொல்றாங்க. அதனால வந்து அஷ்டம சனி, அர்த்தாச சனி, ஏழர சனி இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு போட்டு விநாயகர் பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரதேச சிறப்புனாக்கா தானே மரம் தான். அந்த மரத்தினுடைய கேட்டா காய் காக்காது, பூ பூக்காது, தானாவே தோன்றன மரம், அதான் தானே மரம் சொல்லிட்டு அதுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காரு. சங்கடகர சதுர்த்தி, கருநாள் திருஷா, பாரிவேட்டம் சொல்லிட்டு பொங்கல்ல இருந்து மூணாவது நாளுங்க. இந்த மூணாவது நாள்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடைகள், ரெண்டாவது வந்து சித்தபெருமன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இங்க வந்து ஒரு முறம் ஒரு தொடப்பம் இதை வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்க வந்து தலையில் அடிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி அடிச்சு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 2 ஆண்டு காலமா அந்த மொடத்தால் தொடர்ந்து அடிக்கிறது ஊர் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. விநாயகருடைய அருளை பெற்று எல்லா வளமான வளமும் நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.
0: கணேசா, பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல நம்மள மாதிரிய.
1: ஆமா,
0: அவங்க மனசுல என்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
1: ஆமா ஆமா ஆமா. சில பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பாங்க,
0: சில பேர் வேண்டுதல் நிறைவேறி அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கும் வந்திருப்பாங்க.
1: ஆமா, அவங்களையும் கேட்போம்.
0: நிச்சயமாப்பா.
4: நான் பிறந்து வளர்ந்த ஊர் கஞ்சம்நாதன்பேட்டை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் நான் வந்து விநாயகருடைய பக்தராக இருந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் பழமை வாய்ந்தது. விநாயகர் கோயில் என்றால் மூஞ்சூறு வாகனம் தான் இருக்கும். இந்த திருக்கோயில் மட்டும் நந்தி இருக்கும். அந்த நந்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சோழர் காலத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்தி எப்படி இருக்கின்றதோ அதே முகபாவனையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நந்தி இங்கே விநாயகர் கோயில் அமைந்திருப்பது காரணம் சிவ வழிபாடாக ஆதிகாலத்தில் இருந்திருக்கிறது. கோயிலில் தென்மேற்கு மூலையில் தாமரை குளம் இருந்தது, பெரிய குளம். அடுத்தபடியாக நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து திருவதியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று நடராஜ பெருமானை பார்க்க வந்தார் என்று குறிப்பிருக்கிறது. வள்ளல் பெருமான் பண்டூட்டியில் இருந்து சிதம்பரம் வரும்போது இந்த வழியாகத்தான் வந்தார். இந்த திருக்கோயிலிலும் இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டுதான் சிதம்பரம் நோக்கி செல்வார். அப்ப வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்யும்போது கஞ்சம்நாதன்பேட்டை வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது தாமரைக்குளம் அடர்ந்த காடு, பசுமையான இடம், திருடர்கள் இல்லாத பயம் இல்லாத ஒரு இடமாக, அமைதியான இடமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கு இரவில் வந்து இங்கு படுத்து இருந்து விட்டு தாமரை குளத்தில் குளித்து விட்டு காலையில் எழுந்து போவது வழக்கம். அப்படி போகின்ற காலத்தில் வந்தவர் தான் இந்த வேலன் என்ற ஒரு வியாபாரி. அப்படி வந்து இங்கு இரவில் தங்கி இருக்கும் போது நடுநிசையில் வந்து வேலா வேலா என்று அவருக்கு காதில் சத்தம் கேட்டது. எழும்பி பார்த்தார், நில வெளிச்சம், அங்கே எங்கேயும் சுத்தி பார்த்தா யாருமே மனிதர்களே கிடையாது. ஒரே ஒரு பிள்ளை

0: சாய்ந்து புதைந்தது போல இருந்தது. அந்த விநாயகரை எடுத்தார், அப்போதான் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று அவருக்கு வாக்கு வந்தது. அது முதல் அவர் விநாயகர் மீது இருந்து இங்கேயே தங்கி முதன் முதலில் அவர் சிறு கோயிலாக கட்டினார். பின்னர் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அவரோடு ஆதரவு தந்து எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டு காலமாக வழிபட்டு வருகிறார்கள்.
1: என் பேர் தனலட்சுமி, வயசு 66, வேளம்பிள்ளையார் கோவிலில் 33 வருஷமா இங்க பெருக்கி தள்ளின்னு கூட்டிக்கின்னு கொண்டுகின்னு எல்லாமே செஞ்சின்னு இருக்கேன். இங்க எவ்வளோ பேர் வருஷத்துக்கு ஒரு 2000 பேராவது வேண்டிக்கின்னு போவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது, நல்லா அருள் கொடுக்கும் பிள்ளையாருங்க. எனக்கு என் குடும்பத்துக்கும் நல்லதே செஞ்சின்னு வராரு, எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வராகி அம்மன் வேற வந்திருக்காங்க, சனி பகவான் வந்திருக்காரு, தானிய மாத்தீங்க, எல்லாமே நல்லதே நடக்குது. எல்லாரும் வாங்க, பிள்ளையார தரிசித்து போங்க. நன்றி, வணக்கம்.
2: என் பேரு கார்த்திகேயன், கஞ்சம்நாதன்பேட்டை, இது வேளம்பிள்ளா கோவில் தோப்பு. வேள விநாயகர் சிறப்பான வேள விநாயகர், எந்த குறை வேண்டியதான் உடனடியாக சரி செய்வாரு. எங்க கோவிலுக்கு இன்னொரு வேண்டுகோள் ஒன்று இருக்கு, மக்களை எல்லாம் செய்யுங்க. கருணால் அன்னைக்கு இங்க பாரிவேட்டை நடக்கும், இது இந்த வருஷமாவது கொஞ்சம் சரி நாங்க ஆசைப்படுறோம். இந்த கோயில் அந்த அளவுக்கு சிறப்பான கோயில், பழம் வாய்ந்த கோயில், வேண்டுதல் நடக்கும். எனக்கும் வேண்டுதல் நிறைய இருந்ததுங்க. எங்க போனது சாமி கும்பிடா நான் போகமாட்டேன், நினைச்ச காரியம் எனக்கு வெற்றி அடையும். முழு முதல் கடவுள் விநாயகர், அவர் தரிசித்து போனாலே எந்த காரியமும் வெற்றியோடு நடக்கும். நீங்களும் வாங்க, இந்த விநாயகரை வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா பலனும் அளிப்பார். நன்றி, வணக்கம்.
3: என்னுடைய பெயர் பா கோவிந்தராசு, என்னுடைய ஊர் ஊத்தாங்கல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எங்க ஊரு. பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு நான் நிறைய இடம் சொல்லி வச்சிருந்தேன். இங்க கஞ்சம்நாதன்பேட்டை பக்கத்துல குறிஞ்சிப்படி பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒன்னு இருக்குது, வேள விநாயகர் கோயில்னு. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த கோயிலையும் நிச்சயமா போகணும்னு நினைச்சுதான் நான் இந்த கோயிலுக்கு முதல் தடவையா வந்திருக்கிறோம். எப்படியும் வந்து எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில்ங்கிறது வந்து தெரியாம இருந்தது. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அது வந்து மாவுகள்லயே கட்டப்பட்டிருக்கு, வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நிறைய மரங்கள், ரொம்ப பசுமையா இருந்த கோயில். இன்னைக்கு எல்லாம் காலப்போக்குல இல்லாம எல்லாம் மாறி வந்துருச்சு. தானி மரம் சொல்லிட்டு ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தானி மரம் இருக்குது. இந்த கோயிலுடைய தலை விருட்சமா இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தானி மரம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த மரம் வெளிப்பிரகாரத்துல கோயில் கோபுரத்துல கருவறைக்கு மேல உள்ள விமானம் வட்ட வடிவமாக எழில் வண்ண சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபத்திற்கு மேல் வலப்புறத்துல முருகன் வள்ளி தெய்வான சிற்பங்களும், இடப்புறத்தில் திருமால், நடுவுல வேள விநாயகர் பூதகணங்களுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து வழிபட்டு வேள விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: சுப்ரம் கஞ்சம்நாதன்பேட்டை, 75 வயசு ஆகுதுங்க. என்னுடைய குலதெய்வம் இந்த வேள விநாயகர். இங்க சுட்டுப்பட்டு கிராமத்துல இவ்வளவு பெரிய விநாயகர் கோயில் எங்கேயுமே கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன், ஒரு விநாயகர் கோயில்ல பெருமாளும் இருக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வான இருக்காங்க, பராசியம்மன் இருக்காங்க, சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அனைவரையும் தரிசனம் செல்வதற்கு கஞ்சம்நாதன்பேட்டை வேள விநாயகர் கோயில் தான் மிக சிறந்தது. இங்க வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றும். நீங்க வந்து கும்பிட்டு எல்லாம் சௌகரியமா இருக்கலாம்.
5: என்னோட பேர் கனிமொழி, கஞ்சம்நாதன்பேட்டை. வேளம்பிள்ளையார் கோயிலும் சிறப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி செலவு வச்சு எல்லாம் படைச்சாங்க, இப்ப வந்து சிம்பிளா படைப்பாங்க. சங்கட சதுர்த்தி நேரம் நடக்கும், மிக சிறப்பான வேள விநாயகர் கோயில், வேண்டுதலாம் நடக்கும்.
6: என்னோட பேர் கவிதா மோகன், கஞ்சம்நாதன்பேட்டை சேர்ந்தவங்க. வேள விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், சங்கடகார சதுர்த்திக்கு பூஜைக்கு வருவோம், அடுத்தது முருகருக்கு வந்து கிருத்திகைக்கு பூஜை நடைபெறும், அதுக்கு வருவோம். லட்சுமி நாராயணனுக்கு பூஜை நடைபெறும், சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை நடைபெறும், வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில விசேஷம் பண்ணுவாங்க. சிறப்பான ஸ்தலம். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்திக்கு வேண்டுதல் வைத்திருந்தோம், 5 மாத வேண்டுதல் வைக்க சொன்னாங்க, 4வது மாதமே பலன் கொடுத்ததுங்க. சக்தி வாய்ந்த விநாயகர்.
7: கணேசா சொல்லு, கணபதி. வெற்றி தரும் வேள விநாயகர், எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா. எனக்கு தான் நம்மள மாதிரியே பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
8: ஆமா,
7: சரிப்பா, அப்ப நம்ம இப்ப கிளம்பலாமா?
8: கணபதிய, நானும் அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்து வேள விநாயகரை தரிசித்துட்டு போறேன்.
7: நிச்சயமாப்பா, நானும் வரேன்ப்பா, என்னையும் கூப்பிட்டுக்க.
8: ஆ சரி சரி, வந்துடும் எல்லாரும் குடும்பத்தோட.
7: சரிப்பா, நம்ம கிளம்பலாம்.
8: ஆ, புறப்படலாம் கணபதி.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா.

0: கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கணபதியாக மயிலாடுதுறை ப. செந்தில்குமார், கணேசனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:45. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு மகாகவி பாரதியாருடைய நினைவு தினம், அவரை பற்றிய சில தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தான் நினைத்ததை அடையும் பிடிவாதம் கொண்டவர் மகாகவி பாரதி. சந்திரிகையின் கதை, சின்ன சங்கரன் கதை, சுயசரிதை உள்ளிட்டவை இவரின் முற்றுப்பெறாத நூல்கள். தன் இளைய மகள் சகுந்தலாவுக்காக எழுதியதுதான் ஓடி விளையாடு பாப்பா எனும் குழந்தைகளுக்கான பாடல். பாரதியின் பாடல்கள் ஆங்கிலம், ஸ்பானிஷ், ரஷ்ய, ஆர்மீனியன், சிங்களம் உள்ளிட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

நாட்டை மண்ணாகவும் வேறு பொருளாகவும் பார்த்தவர்களுக்கு மத்தியில் நாட்டை கடவுளாக பார்த்த முதல் கவிஞன் மகாகவி பாரதி. நாட்டை தாய்நாடாக பாடியவர்களுக்கு மத்தியில் முதலில் நாட்டை தந்தை என்றும் மக்களை அதன் புதல்வர்கள் என்றும் அதை காப்பது கடமை என்றும் பாடினார். 1904 நவம்பரில் சென்னையில் வெளியான சுதேசமித்திரன் பத்திரிகை துணை ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி மாத இதழ் பொறுப்பாசிரியராகவும் இந்தியா பாலபாரதம் பத்திரிகையை பொறுப்பேற்றும் நடத்தினார். பாரதியார் புதுமை கவிஞர் என தெரிந்த பலருக்கு அவர் சிறந்த கதாசிரியர், கட்டுரையாளர், மேடை பேச்சாளர், பத்திரிகையாளர் என்பது தெரியாது. நகைச்சுவை உணர்வு மேலோங்க பல வேடிக்கை கதைகளை எழுதியவர் இவர். கற்பனை நிலையிலிருந்து மாறி அறிவியல் வரலாறு அறிந்த கவிஞர். பெண்ணியம், சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு போன்ற கொள்கைகளை பின்பற்றியவர். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

வறுமையின் நிறம் சிவப்பு படத்திற்காக ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் தினமும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் உள்ள யானைக்கு பழம் கொடுப்பது வழக்கம். ஒருநாள் யானை கட்டுப்பாடற்ற நிலையில் இருந்தபோது அதிகாரிகள் பழம் கொடுக்க வேண்டாம் என கூறியதை கேட்காமல் பழம் கொடுத்த பாரதியை உதைத்து தள்ளியது யானை. அதன்பின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே படுத்த படுக்கையாக கிடந்தார். 1921 செப்டம்பர் 11 தேதி நள்ளிரவு அவரின் உயிர் பிரிந்தது. அவர் உயிர் பிரிந்தாலும் பாரதியாரின் கவிதைகள், கட்டுரைகள் போன்றவை இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டும் புத்துணர்வு ஓட்டியும் திகழ்கின்றன என்பதில் ஐயமில்லை.

0: கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்த பாடலின் படம் மனதில் உறுதி வேண்டும். என்ன நேர்களே, மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தில் அவரை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். முதலில் மறுகேலரா, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:23:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி கீரவாணி ராகத்தில் உன்னை நம்பினேன் ஐயா முத்துத்தாண்டவர் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. சிக்காகோவில் 1893 செப்டம்பர் 11 நடைபெற்ற உலக மத நாடாளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில், இந்த உரை இந்தியாவின் நாகரிக நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது என்றும், விவேகானந்தரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த 12 பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று புதுடெல்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற வறண்ட நில மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான், வறண்ட நில விவசாயத்தை மாற்றி அமைக்கவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், அறிவியல் கொள்கை மற்றும் சந்தை ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதன் தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்றும் மேலும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய கடற்படை கப்பலான மைசூர் மலேசிய கடற்படையுடன் 4வது இருதரப்பு கடற்படை கூட்டு பயிற்சியான சமுத்திர லக்ஸமனாவில் கலந்து கொள்ள மலேசியாவில் உள்ள லுமுட்டுக்கு சென்றுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் ஜூ வென்சிங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், ஊர், விரும்பிய பாடல் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்பவும். தொடக்கமாக தர்மபுரம் துரைராஜ், அம்பிகா இளவரசி, சித்ரா, சுகந்தி, தாராபுரம், திருப்பூர் மாவட்டம், பெங்களூர் குப்பநத்தம், ராம்பிரகாஷ், கோகிலா ராம்பிரகாஷ், இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் கலங்கரை விளக்கம்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா விரும்பி கேட்ட பாடலின் படம் துள்ளாத மனமும் துள்ளும்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் அரங்கேற்றம்.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 605005, தொலைபேசி எண் 0413-2200115, 88700736622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் விரும்பி கேட்ட பாடலின் படம் வெற்றி விழா.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து 7G ரெயின்போ காலனி படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஐயப்பன் தாங்கள் பழனி பாரதி.

கொழுமங்கண்டான் ராமகிருஷ்ணன், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், ஹீராமணி வர்மா இவர்களுக்கான பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் பொதுவான பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை, அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காரு தஞ்சாவூரை சேர்ந்த ஜி குமார் அவர்கள். இதுவரைக்கும் ரெண்டு நாவல் அவர் எழுதியிருக்காரு. ஒன்று நிலத்து வாடை, இன்னொன்று கரை சேர்ந்தாச்சு. இந்த நிலத்து வாடையில் வரக்கூடிய பேச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இந்த நாவலினுடைய கதாநாயகி. அந்த பேச்சி அம்மா படக்கூடிய துன்பங்கள் என்ன, அந்த குடும்பத்தை கரை சேர்த்துறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த விவசாய பூமியில் விவசாய நிலம் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர்றாங்க, இதுக்கு இடையில அவங்களுக்கு உதவக்கூடிய கதை மாந்தர்கள் யாரு, எப்படியெல்லாம் வந்து அந்த கிராமப்புற வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அழகா, இன்னும் சொல்ல போனால் அட்டகாசமாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த நாவலில். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: குமார் ஐயா வந்து இந்த நாவலினுடைய கதாபாத்திரமாகவும் இருக்கார் அப்படிங்கிறதான் இதனுடைய கூடுதல் சுவைக்கான காரணம். ஐயா, இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு எப்போங்க நினச்சிங்க?
3: 18 வயதுலேருந்து நான் சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஒரு 20-25 சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஆனால் இதுதான் என்னுடைய முதல் நாவல். இந்த நாவலை வந்து நான் ஒரு 50 வயதில் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். குடும்ப சூழல் போக்குவரத்து எழுத முடியல. இருந்தாலும் நம்ம எழுத்து துறையில் இருந்ததுனால, இந்த எழுத்து ஆர்வம் இருந்ததுனால, குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னாக்க, நான் யாருடைய பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்களையோ பெரிய நாவல்களையோ இதுவரைக்கும் நான் படித்ததே இல்லை.
2: ஆனால் அப்படி வரிசையாக அடிக்கிருக்கீங்களே நாவலை.
3: எழுத்து வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் எந்த நாவலையும் படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
2: எல்லா பேச்சு வடிவிலே தான் இருக்குது.
3: இந்த நிலத்து வாடையை நான் ஏன் எழுதணும் அப்படிங்கிற எனக்கு என்ன ஏன் வந்துச்சு அப்படின்னாக்க, அதாவது நம்ம காலத்திலேயே இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து என்ன யாருக்காவது இந்த புத்தகம் கையில் கிடைக்கும்போது நம்ம தஞ்சை வழி நாகரிகத்தை பற்றி அவங்க இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் இந்த விவசாயத்தை கடந்து எப்படி வந்தாங்க, இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி செப்பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எளிய மனிதருடைய வாழ்க்கையை நான் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நான் பார்த்த மனிதர்களையும் நான் பார்த்து வியந்த மனிதர்களையும் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன்.
2: இன்னொரு 50 வருஷம் கழித்து உங்களுடைய அந்த உரத்த நாடு பகுதியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னு ஆர்வப்படுறவங்க படித்தாங்கன்னா நம்ம ஊர் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காவிரியில் அதாவது மேட்டூரில் அணையை திறந்து 8ஆம் நாள் வேங்க நாட்டுக்கு வந்துடும். அது 1970களிலேயே 8 நாள் ஆகுது. இன்றைக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: இன்றைக்கும் ஏறக்குறைய அதே மாதிரி நாட்கள் தான் ஆகும். இந்த நாட்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, கல்லெல்லாம் திறக்கிறத வச்சு தான் நம்ம கணக்கு பண்ண முடியும்.
2: இந்த மேட்டூர் அணை திறந்து வேங்கை நாடு அதாவது உரத்த நாடு பகுதிக்கு போகிற அந்த காவிரி ஆற்றோடைய அழகை, அந்த காவிரி செய்யக்கூடிய வேலையை என்னென்னா, நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் காவிரி தண்ணி வந்து போகிற வழியெல்லாம் பசுமையாக்கிட்டே போகும் அப்படின்னு. இவரோட மொழியில் ஒரு சில வார்த்தைகள் படிக்கிறேன், கேட்டு பாருங்களேன். காஞ்சி கிடந்த கோர புல்லுக்கும் கொளிஞ்சி செடிக்கும் தாயை போல பாலை கொடுத்துட்டு வழி நெடுக வாய்ப்பிழந்து வறண்டு கிடந்த வண்டல் மண்ணோட தொண்டையை நினச்சிட்டு நண்டு நத்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறதா சத்தியம் பண்ணிட்டு ஓடி வர்ற பாதையில் விழுந்து எழுந்து குண்டு குழிக்கெல்லாம் நின்று நிதானித்து தன்னையே நிரப்பிட்டு மானம் பார்த்த விவசாயியோட மானங்காக்க வந்த காவிரி தண்ணி அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த நாவலினுடைய முதல் பக்கம் இருக்கக்கூடிய சில வரிகள். இதை படித்த ஒரு படம் நம்மளால் வந்து இந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு உள்ளே போக முடியாது. எப்படி இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதுனீங்க?
3: இதுதான் என்னுடைய பாணி. இப்போ நான் இந்த நாவலுக்கான எடுத்துக்கொண்டு அந்த உவமைகள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கம்பர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார், கண்ணதாசன் சொன்னாருன்னு நான் பெரிய உவமைகள் எடுத்திருக்க மாட்டேன். ஒரு சில சங்க இலக்கியங்களை யூஸ் பண்ணியிருப்பேன். இருந்தால் கூட நாவல் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய அந்த கதைக்கு ஒன்றி வர என்னுடைய கற்பனையில் ஒட்டக்கூடிய ஒரு உவமைகளாக தான் அதில் இருக்கும். இது எப்படின்னா, அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆறே வறண்டு கிடக்கும், வெறும் செத்தையெல்லாம் நிறையா கிடக்கும். இந்த 6 மாதம் அடைஞ்சு கிடந்த தூசு தும்பட்டைகள்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு அப்படி தான் வரும். அது ஃபஸ்ட்டு வர தண்ணியை பார்த்தீங்கன்னா வெறும் தூசத்தும்பட்டையா வந்துகிட்டு இருக்கும். அப்படியே நான் பார்த்த விஷயங்களை என்னுடைய பாணியில் அப்படியே அதை பதிவு பண்ணியிருக்கேன்.

0: ஒரு பெண்ணை வச்சுதான் இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணீங்க? எல்லாரும் கதாநாயகர்களை கொண்டாடக்கூடிய சமுதாயத்துல
1: இல்லை, பெண்களுடைய பங்கு இருக்கு பார்த்தீங்களா குடும்பத்தில், அப்பையும் சரி இப்பையும் சரி, அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுவும் அந்த காலத்து பெண்கள் நிலத்து வாடகை எழுதும்போது இந்த 60-70களில் வாழ்ந்த பெண்களுடைய பாடு இருக்கு பாருங்க, பெரும்பாடு. இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து பொருளாதார ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதாவது கணவனும் வேலை பார்க்குறாங்க, மனைவியும் வேலை பார்க்குறாங்க. கணவன் கொஞ்சம் ஏதாவது சண்டை போட்டால் கூட நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தனியாக வேலைக்கு போய் சொந்தமாக சம்பாதிச்சு வீட்டை ஓட்ட முடியும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ வந்து வீட்டை சார்ந்து இருக்கணும், கணவனை சார்ந்து இருக்கணும், குழந்தைகளை சார்ந்து இருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாங்கும் ஒரு பொறுமையும் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை வென்றெடுக்க முடியும். அந்த பங்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகம். இதை வந்து என் தாயிட்ட பார்த்தத பேச்சியம்மா அவர் யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அதனுடைய கற்பனையை தான் அப்படியே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன்.
0: அது மட்டும் இல்லை, நீங்கள் பேச்சியம்மா வந்து திருமலைப்பட்டியிலேருந்து குளத்துப்பட்டிக்கு வர்றப்ப அப்போ தான் வயசுக்கு வந்திருப்பாங்க, ஒரு 3 மாதம் கழித்து கல்யாணம் ஆயிரும்.

0: இப்போ இருந்த பேச்சி அம்மாவோட கையும் பல வருடங்கள் கழித்து குழந்தையெல்லாம் வந்து கல்யாண தருணத்துக்கு வந்த ஒருப்பாடு அவங்களோட கையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கடலை ஆஞ்சு ஆஞ்சு அந்த கை மறுத்து போயிருக்கும். அன்னைக்கு கை வலிக்கும், ஆனால் இன்னைக்கு கை வலிக்காது. அன்னைக்கு வந்து ஒரு மூட்டை தான் அவங்களால கடலை ஆய முடியும்னா, இன்னைக்கு மற்றவங்களை விட பல மடங்கு கடலை ஆய முடியும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அப்போ அந்த உழைச்சி உழைச்சி அந்த கைகள்லாம் எப்படி ஆயிருக்கும் அந்த பேச்சியம்மாவோட கையெல்லாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்களா ஐயா கிராமத்தில் பெண்கள்?
1: இன்னைக்கும் அதே மாதிரியான பேச்சியம்மாள் இருக்காங்க, ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க.
0: ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வரும், பேச்சியம்மாவையும் அவருடைய மகனான ராசுக்குட்டிக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல், நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு வரும். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் ராசுக்குட்டி வந்து சாராயம் காய்ச்சி விற்கிற வேலையை செஞ்சுட்ருப்பார். அப்போ அந்த பேச்சியம்மா சொல்லுவாங்க, இந்த காசு எனக்கு வேண்டாம். இந்த அறம் சார்ந்த பண்பு இன்னைக்கும் எல்லா பெண்கள்ட்டையும் இருக்குது. அந்த மாதிரி காசை தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதிப்பாடு, இதெல்லாம் இயல்பாகவே நம்மளுடைய சமூகத்தில் வருது. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க.
1: இல்லை, 60-70களில் பார்த்தீங்கன்னாக்க வயிற்று பசிக்காக வேண்டி எரிக்கப்பட்டது தான் சாராயம். பேச்சியம்மாவுக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஏன்னா உங்க குடும்பம் வாழ்ந்தா கூட என்ன நாள் குடும்பம் கெட்டு போகுதுல, அதனால இனி நீ சாராயம் எரிக்காத, நான் அந்த காசை வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேச்சியம்மா அந்த முடிவு எடுத்த பிறகுதான் இவன் விவசாயத்துக்குள்ள வர்றான்.
0: உங்களுடைய இந்த நாவலில் நிறைய வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க, அங்க கிடைக்கக்கூடிய சொலவடைகளை தான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அது என்னங்க பூட்டக்கயிறு தான் என்னங்க?
1: அப்பெல்லாம் வந்து ரெண்டு வகையான பாசனம் இருந்துச்சு. கிணறுலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 அடியிலே தண்ணி கிடக்கும். கையாலே இறைக்கிற ஒரு இறவை பாசனம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சால் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒரு கல், அதுக்கு ஈக்குவலான ஒரு பாறாங்கல் இருக்கும். இந்த சாலுக்கும் பாறாங்கலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு 15 அடி 20 அடிக்கு உள்ள கயிறு தான் பூட்ட கயிறு. அதுதான் ஒரு ரோத வழியாக அந்த கிணத்துக்குள்ளே போய் கையாலேயே இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் மேலே தூக்குவாங்க. ஏதாவது வாலியை மேலே தூக்கி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வாலியை கீழே இறக்குவாங்க கிணத்துக்குள்ளே. இந்த கல் மேலே வரும். இந்த கல் இந்த பேலன்ஸில் தான் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த இதை மேலையும் கீழே இறக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். கையறவை பாசனம்னு கூட சொல்லலாம் அதை.
0: அதே போல் கொடக்கல்னு,
1: கொடக்கல்னா மாவரைக்கிற கல் தான் கொடக்கல்.
0: விழுந்த குழின்னு,
1: இப்போ வந்து அறுவடைக்கு வந்து அறுவடை இயந்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க. நிலத்து வாடையில் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிஷின்லாம் அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை, ஆள் தான் இருக்கணும். குழி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயலில் போய் அவங்க அறுப்பாங்க. குருவை பாசன அந்த பருவம் வந்து மழைக்காலமாக இருக்கும். எப்போ மழை வரும் எப்போ மழை முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் அன்னைக்கே அறுத்து அன்னைக்கே அடித்து தூத்தி அன்னைக்கே நெல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழலில் உள்ளதான் அந்த குருவை பாசன அறுவடை பருவ முறை அது. அந்த பருவ முறையில் வந்து அறுக்கிறது தான் விழுந்த குழின்னு பேர். கணவன் மனைவி ரெண்டு பேர் போய் உங்கள் வயலில் அறுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30-40 குழி அறுப்பாங்க. அன்றைக்கே கட்டிட்டு வந்து ஒரு களம் இருக்கும், அதில் வச்சு அடித்து தூத்தி அளந்து கொடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 3 மரக்காய் குழி. அன்னன்னைக்கு பண்ணுற வேலைக்கு பெறப்படக்கூடிய குழியை தான் விழுந்த குழின்னு சொல்கிறது.
0: அப்புறம் புடச்சட்டி,
1: மண்ணால் செய்யப்பட்ட சட்டியை தான் புடச்சட்டி அப்படிம்பாங்க. புடச்சட்டி அந்த காலத்தில் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நிலத்து வடையில் குட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அதை சாராயம் அரிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாரு.
0: அப்புறம் முக்கியமாக தப்பு கடலை,
1: இப்போ நீங்கள் கல்லை போட்டிருக்கீங்க, கல்லை போட்டு என்ன பண்ணு அரிச்சிட்டு ஆஞ்சிட்டு எல்லாம் போயிடுவீங்க. அப்படி எம்டி கொல்லியாக இருக்கும்போது கள்ளக்காட்டால் அப்படியே கொத்திக்கிட்டே வந்தோம்னாக்க 1-2 கல் அப்படியே மேலே வரும். அந்த கல்லை ஏதுனா நீங்கள் பிடுங்கும்போது அந்த கொடியிலேருந்து அறுபட்ட கல்லை பூமியிலேயே இருக்கும். அது அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க கள்ளக்கட்டை வச்சு அப்படியே கொத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. 1-2 கல் அப்படியே வரும். அது வந்து அவ்வளோ தூரம் கொத்துனோம்னா ஒரு 1 படி கல்லை வரும். அதை தான் பேச்சியம்மா வந்து நிலத்து வடையில் வந்து வேலை முடிஞ்சு போகும்போது தப்பு கல்லை கொத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நலத்துவாடை, கரை சேர்ந்தாச்சு போன்ற நாவல்களின் ஆசிரியர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள் தொடர்ந்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்.
1: பேச்சியம்மாவுடைய கணவர் குட்டியப்பன் இருப்பார். அவர் வந்து இந்த குடும்ப பொறுப்பை கிஞ்சித்தும் சுமக்காத ஆளாக தான் வர்றாரு. இப்படிப்பட்ட ஆண்கள் இன்னைக்கும் வந்து இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: அப்படி இருந்தா எப்படி அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
2: ஏகப்பட்ட குட்டியப்பன்கள் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குடும்பத்துல வந்து ரொம்ப பொறுப்பா இருக்க மாட்டாங்க, மனைவியை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க படிப்பு மேல வந்து அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஆனா பார்த்தா ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில தர்மம் பண்ணுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க. குட்டியப்பன் கூட நிலத்து வாடையில பாத்தீங்கன்னாக்க, பஞ்சாயத்துக்காக திருடின அந்த காயாம்பு புடிச்சு வச்சிருப்பாங்க. இவர் போய் அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. போடா ஐயா, பசிக்காதானே திருநாமம், அவனை போய் பிடிச்சி அவதாரம் போறீங்க அப்படின்னு கூட அந்த இடத்துல நியாயம் பேசுறவர் தான் வீட்டு நியாயம் அவருக்கு தெரியல.
1: அதே போல இந்த குட்டியப்பனுடைய பங்காளி
2: கிணத்துக்காரம் நாகராசு
1: அப்புறம் காத்தாய் தம்பதியினர், ரொம்ப அருமையான கேரக்டருங்க அவங்க ரெண்டு பேரும். அதாவது இந்த பேச்சியம்மா குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அவங்களோட பங்களிப்பு இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இந்த கதையை நகர்த்திட்டு போறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள்

0: காண கிடைக்கிறார்களா? எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் போய் யாரும் வந்து ஒரு மஞ்சத்தூளோ ஒரு பாலோ வேறு ஏதாவது அரிசியோ சோர்த்து வடிச்சுட்டு தரணும்னு ஒரு சோர்த்து சட்டியை கூட கடை வாங்க முடியாத சூழலில் அப்படிப்பட்ட கேரக்டர் படைச்சிருக்கீங்களேங்க, எப்படிங்க?
1: இந்த காலகட்டத்தில் வந்து கணத்துக்காரன் மட்டும் நாகராசோ இல்லை காத்தாய்களோ கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா, இப்போ வந்து எக்கனாமிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா வந்துருச்சு இப்போது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து காசு இருக்குது, எல்லார் வீட்டுமே எல்லா ஜாமானுமே இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் கேட்குறது இல்லை. கடுகுலன்னா கூட ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் டக்குனு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர அளவுக்கு வீட்டில் காசு இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்தில் காசு கிடையாது, வறுமை இல்லாத பொருள்களை வந்து பக்கத்து வீட்டில் வாங்கி தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வாங்கிக்குவாங்க. இப்போ அரிசி தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு மரக்கா அரிசி கடை வாங்கிக்குவாங்க. அப்புறம் நான் நெல் அவிச்சு போட்டு அரைச்சி அந்த ஒரு மரக்கா அரிசி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராசுகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க அவங்க விவசாயிகள், அவங்களெல்லாம் வித நெல் இருக்காது, அவங்க தான் வித நெல் காய வச்சு வச்சுருப்பாங்க. அந்த ராசுகள் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க, ஆறு மரக்கா ஒரு களம் இந்த மாதிரி வித நெல்லை கொடுத்து உதவுவாங்க. நிறைய கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. இப்போ மாத்தாள்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது எப்படின்னு வச்சிங்களேன், உனக்கு நான் நாத்தரிக்க வரேன், எனக்கு நீ நாத்தரிக்க வா. எங்கள் வீட்டில் ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு பத்து வீட்டுக்கு நடவுக்கு போவாங்க. இப்போ எங்கள் நடவுக்கு ஒரு 25 ஆள் தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன், வந்து ஒரு 20 ஆள் மாத்தாலே வந்துடும் எங்களுக்கு. அப்போ நடவுக்கு நாத்தரிக்க நாங்கள் காசே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் உழவு, அதே மாதிரி தான் அண்டை விட்டுறது, எல்லா வேலைகளையுமே ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பண்ணிக்கிறதுனால, எருவடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிறதுனால விவசாயத்தை வந்து பெரிய லாபமாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அவங்க நகர்த்த முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருந்ததும் ஒருத்தர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்ட விஷயங்கள் தான் அது.
0: ஐயா, அப்புறம் இந்த நாவல் முக்கியமாக அந்த முனியாண்டி டீ கடை ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டியப்பன் வந்து தன் குழந்தைகளுக்கு வந்து அங்கே தான் பலகாரம் வாங்குவார். அப்புறம் ஊரில் இருக்கிற பெருசுகள்லாம் சந்திக்கிற இடமாகவும் அது இருக்கும். கிணத்துக்கார மட்டும் நாராசுமே அங்கே போய் ஒரு டீ குடித்தாதான் அவருக்கு சரியாக இருக்கும். காலையில் வேலைக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகணும், இல்லை நிலத்துக்கு ஏர் ஓட்ட போகணுன்னாலும் கூட அந்த முனியாண்டி கடையில் டீயை குடிச்சிட்டு தான் போகிறாங்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க. அந்த கடை சூழல் இன்னைக்கும் கிராமங்களில் இருக்காங்க.
1: கிராமங்களில் இன்னும் அந்த கடைகள் இருக்குது. கிராமங்களில் வேலைக்கு போகிறோமா, அந்த நேரத்தில் அப்படியே போய் அந்த கடைகிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அது இப்படி சொல்லுவாங்க, ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடுறா அப்படிம்பாங்க. டீ குடுன்னு கூட சொல்லப்பட்டாங்க, டீ அந்த மாதிரி தான் இருக்குள்ள வச்சுக்க, அதுக்காக சொல்கிறாங்களாலும் தெரியாது. ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடுறான்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நகர்ந்து போவாங்க. நீங்கள் இந்த பலவாரம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காதல் இருக்குது, ஒரு வாழ்வியல் அதுக்குள்ளே அடங்கி கிடக்கு. எப்படிங்களேன், நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னாக்கா வீட்டில் ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா அப்போல்லாம் பெருசாக தீனிலாம் இருக்காது. போண்டா அந்த வடை இனிப்பு போண்டா இருக்குல்ல, நம்ம அப்பா வந்தாக்கா வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். வேறு 7 மணிக்கு வந்தால் கூட அந்த போண்டா கூட அதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த தந்தைக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த லவ், அந்த போண்டாவில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பிறக்கும்.
0: எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் பேச்சியம்மா வந்து இந்த குட்டியப்பனை ரசிக்கிறது, இந்த குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வர போண்டாவுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல எழுதியிருப்பீங்க.

0: நெய்வாசல், ஒரத்தநாடு, அந்த குளத்துப்பட்டி, திருமலைப்பட்டி, இந்த சடையார் கோயில் தான் முக்கியமான கதைக்களன்களாக வருது. அன்னைக்கு இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி உங்கள் ஊர்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்க?
1: நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ அன்னைக்கு இருந்த ஒரு வறுமையும் பற்றாக்குறையும் ஊரில் இல்லை. ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர பாக்கி எல்லா வீடுமே கூரை வீடுகளாக இருந்தது. இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர எல்லா வீடுமே மாடி வீடாக இருக்குது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நான் வந்து மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரியில் படித்தேன். நான் படித்தப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு ஆள் தான் காலேஜ் படித்தேன். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தங்க காலேஜ் போகிறாங்க அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான்.
0: அந்த காலகட்டத்தில் இருந்த விளையாட்டுகளை நிறையா சொல்கிறீங்க. அதாவது உப்புக்கோடு, நொண்டி சில்லு, பல்லாங்குழி, எத்து மாங்கொட்டை. அதில் எனக்கு உப்புக்கோடுனா என்ன விளையாட்டு?
1: உப்புக்கோடு அப்படிங்கிறது எப்படின்னாக்கா 5 அடி 6 அடி கேப்பில் ஒரு 4 கோடு வரைஞ்சிக்குவாங்க. கோடோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 அடி வச்சுங்க. இன்னொரு கோட்டுக்கும் இடையில வந்து ஒரு 6 அடி கேப்பில் அந்த கோடு வரைஞ்சிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு கோட்டில் நின்றுக்கும், இன்னொரு ஆள் வந்து கோட்டுக்கு அந்த நிற்கும். அந்த கோட்டில் நிற்கிற ஆள் ரெண்டு கையும் இப்படி விரிச்சிக்கிட்டு மறிச்சிக்குவாங்க. அந்த ஆள் இந்த ஆளை தொடாமல் அந்த கோட்டை விட்டு உள்ளே வந்துடணும். இதுக்கு அந்த ஆள் பாஞ்சிக்கிட்டே இருப்பார். இவரும் அந்த கோட்டிலே நின்று மறிச்சிக்கிட்டே இருப்பார். இவர் அந்த பக்கம் ஓடும்போது இவர் இந்த பக்கம் ஓடுவார், இவர் இந்த பக்கம் ஓடுவார், அந்த பக்கம் ஓடுவார். இவர் ஓடி கலப்படையை வச்சு டக்குன்னு இவரை வெட்டிட்டு உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுங்க, உப்பு கோடு தாண்டியாச்சு. இப்படி ஒவ்வொரு கோடாக தாண்டி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். அது இதுதான் உப்பு கோடுன்னு
0: பேர். அதே போல் எத்து மாங்கொட்டானுங்க.
1: கிராமப்புறங்களில் பெண்கள் விளையாடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 5 கட்டம், அந்த பக்கம் ஒரு 5 கட்டம் மாதிரி ஒரு கட்டம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கட்டத்தில் போடுவாங்க ஒரு மாங்கொட்டையை. இல்லை அப்படி நொண்டி அடிச்சுட்டே போய் எத்தி விட்டு அந்த கட்டத்துக்கு வெளியில் வந்து உழுவ வச்சு அந்த கட்டத்துலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மாங்கொட்டையை தொடணும்.
0: அப்புறம் பளிங்கி விளையாட்டுனா என்ன?
1: பளிங்கி பரவலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழியை போட்டு ஒரு 10 அடி அந்த நின்றுட்டு எல்லாருமே போடுவாங்க. ஆளுக்கு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் ஒரு பழியை போடுவாங்க. யார் பிள்ளைங்க அந்த குளிக்கில் உழுவுதோ அவர் தான் நம்ம எல்லா பிள்ளைங்க அடிப்பார் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த குழியை ஒட்டி பக்கத்தில் இருக்கா அவர் 2வது வட்டி அடிப்பார்.
0: கோழிக்குண்டு தானே?
1: கோழிக்குண்டு வச்சு அடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை, அதான் பழங்கி விளையாட்டு.
0: அப்புறம் பச்சை குதிரை, பொக்கா குதிரை என்னங்க?
1: பொக்கா குதிரைங்கிறது குமியை வச்சு இப்படி காலையில் தாண்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக குமிராள் மேலே ஏறி ஏறி கழுத்தை பிடிச்சி அம்மிக்கிட்டு அப்படி
0: குதிக்கிறாங்க
1: சில பேர். அதுதான் அந்த இது.
0: அப்புறம் உங்களுடைய இந்த எழுத்தில் நிறைய ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, போகிற சைக்கிள் ஒக்கூர்கிட்ட போனாலும் இவங்க மனசு திருமலைப்பட்டி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மனசோட வேகம் இருக்குல்ல, இப்போ நான் நினச்சா உடனே டெக்சாஸில் கூட போய் நிற்கலாம். தன்னுடைய மகள் வந்து பேச்சியம்மா வயசுக்கு வந்துட்டான்னு கேட்டோன்னே இப்படி எழுதுறீங்க. இந்த மனசு பூரா அங்கே போயிடுது உடனே நிமிஷத்தில். அப்படியே அப்போ மனநிலை இதை விட அழகாக சொல்ல முடியாது.
1: அப்போ அந்த இட்டியப்பனோட அப்பா வந்து திருமலைப்பட்டியில் போய் அந்த பட்டம்மாட்ட பொண்ணு கேட்பாரு, அத்தை விட்டு சொந்த விட்டு போகக்கூடாது, ஆனாலும் இன்னும் அவன் வயசுக்கே வரலையானே அப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியாமல் வீட்டை தட்டை விட்டத்தை பார்க்குறாரு. அப்போ சமாதானமாக என்ன சொல்கிறாரு, எனக்கு உடம்பு முடியலம்மா, அதுக்குள்ள

0: அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுறேன், நல்ல முடிவோட வாங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகு பட்டம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பலாப்பழத்தை ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொண்டாந்து கொடுப்பாங்க. அவர் வயசானவர். இந்த பலாப்பழம் எப்படி ஒரு 10-15 கிலோ இருக்கும், இதை தூக்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறது. அந்த இடத்துல கூட ஒரு அழகான சொல்லாடல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 15 கிலோமீட்டர் வந்து இந்த பலாப்பழத்தை சின்னசாமி சுமந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. நாளைக்கு பட்டம்மாள் ஒரு நல்ல செய்தியோடு வருவா அப்படிங்கிற அந்த நினப்பும் சேர்ந்து அந்த பலாப்பழத்தை சுமந்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி பேச்சியம்மா வந்து ஒரு நாள் கடுமையான மழை, அந்த ஒழுவுற இடத்துல எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சிருவா. அந்த மழை விட்ட பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துருவா. தானி முழுவன அந்த தரையில அந்த மழை பெஞ்சு ஒழுவுன அந்த இடம் வந்து அம்பு பாஞ்ச போர் வீரனோட நெஞ்சு மாதிரி இருந்துச்சு
1: அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
0: அந்த மாதிரி நிலைமைகள் நிறைய போயிருக்கும்.
1: அது மட்டும் இல்ல, ஊரே அவனை வேடிக்கை பார்த்து சிரிச்சதை நினைச்சு பேச்சியம்மா மனசு தீக்குளிச்சதுன்னு எழுதியிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க இலக்காரமா பார்க்கும்போது அந்த நேரத்துல வலிக்கிறத இதை விட வேற எழுத்து வலி விட கடத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல.
0: பெரிய வலியான ஒரு இடமையா அது. எப்படின்னா தன் பையன் சாராயம் எரிச்சதுக்காக வேண்டி போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் அந்த ஊர் சாவடியிலேயே நிப்பாட்டி வைக்கிறாங்க எல்லாரையும். அப்படிங்கும்போது ஊரே வேடிக்கை பார்க்குது. தன் புள்ள வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறத ஒரு தாய் சந்தோஷப்படுவா. இந்த சூழலில் ராசுகுட்டியை போலீஸை அடிக்கும்போது அவன் மனசு படுற அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அதை எஸ்டிமா சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் என்னுடைய பாணியில் அவன் மனசே தீக்குளிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன்.
1: அது மாதிரி நிறைய உதாரணங்கள்னு சொல்லலாம். அதாவது காத்தாயி குரல் இல்லை, இது அது கடவுளோட குரல். பேச்சியம்மா கவலையோட விட்ட பெருமூச்செல்லாம் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும். இந்த ரெண்டு ஊரையும் வெவ்வேறு இடங்கள்ல வருது.
0: சோளம் வறுத்துருப்பா காத்தாயி, வறுத்த சோளத்துல கொஞ்சம் பேச்சியம்மாவை கூப்பிட்டு கொடுப்பா. பேச்சியம்மா வீட்டுக்கும் காத்தாய் வீட்டுக்கும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் கூப்பிட தூரம் தான். அந்த சோளத்தை வறுத்து வச்சுக்கிட்டு ஏ பேச்சியம்மான்னு கூப்பிடுவா. அப்ப எழுதியிருப்பேன், பேச்சியம்மா கூப்பிடுற காத்தாயுடைய குரல் வந்து காத்தாயி குரல் இல்லை, அது கடவுளோட குரல் அப்படின்னு சொல்லிடுது.
1: அதே போல பேச்சியம்மா கவலையோட விட்ட ஒவ்வொரு பெருமூச்சும் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படிங்கும்போது ரெண்டு வரைக்கும் அப்படி ஒரு தொடர்புங்க. ஏன்னா அவளுடைய எல்லா கஷ்டமும் காத்தாய் கூட நின்று தீர்த்து வைப்பாங்க.
0: நீங்க ரொம்ப கவலையா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மனசை அழுத்தும் போது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. இல்லை ஒரு நண்பர்கிட்ட அந்த ஆற்றாமையை நீங்க சொல்லும் பொழுது அந்த பெருமூச்சு விடுவீங்க. அது மாதிரி இந்த பேச்சியம்மா விட்ட பெருமூச்செல்லாம் அந்த காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படின்னா குறைகளை வந்து சொல்லுவா.
1: இந்த மாதிரி எளிமையான வரிகளை போட்டு அந்த தருணத்தினுடைய உச்சத்தை உங்களுடைய அந்த மொழி நடை எப்படி உங்களுக்கு கை வந்துச்சு எனக்கு இன்னும் தெரியல.
0: இன்னொரு இடம் பாத்தீங்கன்னாக்க, அந்த காலத்துல வந்து ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுல போய் நெருப்பு எடுப்பாங்க. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு நெருப்பட்டி கூட இருக்காது. யார் வீட்டில் மேலே புகை வருதோ அந்த வீட்டில் உழவு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வீட்டில் போய் நெருப்பு எதில் எடுப்பாங்கன்னாக்க, வைக்கையை கொஞ்சம் அப்படியே சுருட்டிக்கிட்டு அவங்க வீட்டு அடுப்பில் கொஞ்சோண்டு அதை நெருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டு வருவாங்க. கையில் அப்படியே பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க நெருப்பு ரொம்ப தூரம் வந்து அமர்ந்து போயிடும். இப்படி ஆட்டிக்கிட்டே வருவாங்க. ஏன் ஆட்டிக்கிட்டே வருவாங்க அப்படின்னா, அந்த காற்று பட்டு வீடு வர வரைக்கும் அந்த நெருப்பு அணையாது. பேச்சியம்மா வந்து அந்த பக்கத்து வீட்டில் நெருப்பு எடுத்துகிட்டு இப்படி கையை ஆட்டிட்டு வரும்பொழுது அந்த நெருப்புக்கும் அந்த காற்றுக்கும் உண்டான காதல் வழியெங்கும் புகையாக புகைந்தது

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள்.
1: குட்டியப்பன் வருவாரு, சோறு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அத்தனை நிகழ்ச்சியும் ஒரு பேரால கொண்டு வந்திருப்பீங்க. இந்த கிராமங்களில் இழப்பப்ப கிழவிகள்லாம் பாடும்போது இறந்தவருடைய அத்தனை கேரக்டர்ஸும் சும்மா அப்படியே அப்படியே அழகாக பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேரா வச்சுருக்கீங்க. நெல் அவிச்சதை சொல்கிறதா, நெல் காயும்போது மழை வந்ததை சொல்கிறதா, வீட்டில் அரிசி சோளம் கேவுரு எதுவுமே இல்லாததை சொல்கிறதா, எல்லா வீட்லேயும் அரிசி கடன் வாங்கியாச்சுன்னு சொல்கிறதா, அவிச்ச நெல்ல அடுப்பில் வச்சு வறுத்ததை சொல்கிறதா, உரலில் போட்டு உலக்கையில் இடித்ததை சொல்கிறதா, மலையில் நனைஞ்சு விரவு எரியாமல் கண் எரிய வச்சதை அதை சொல்கிறதா, எதை சொல்லுவா திருமலைப்பட்டுக்கார். அதாவது குட்டியப்பனுக்கு சோறு போட்டுறணும் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டோன்னு அவள் படுற பாடு இருக்குல்ல, அத்தனை கணத்தையும் தாங்கியிருக்குதுங்க. அந்த
2: ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெல் அவிச்சு போட்டிருப்பாங்க, வீட்டில் அரிசி இருக்காது, அவிச்ச நெல் வந்து காஞ்சிருக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண்சட்டியை வச்சு நெல்லை போட்டு வறுப்பாங்க. ஓரளவுக்கு இடிக்கிற பக்குவத்துக்கு அந்த வறுத்த பிறகு அதை உரலை போட்டு அந்த நெல்லை போட்டு இடிப்பாங்க, அதை அரிசியாக்கி அன்னைக்கு வந்து சமைப்பாங்க. ஏன்னா நெல் காஞ்சி அரைக்கிறதுக்கு மூணு நாளாகவும் எப்படியும் அரிசி இல்லை, வீட்டில் அவிச்ச நெல் தான் காய வச்சுருக்கோம், அதுவும் காயலை. சரி, பக்கத்து வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் அரிசி வாங்கியாச்சு, அவள் என்ன பண்ணுவா? அதுக்காக தான் அன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்குள்ளாட்டி இவர் வந்துடுவார்.
1: முக்கியமாக அந்த பேச்சியம்மா தன்னுடைய மகனான ராசுக்குட்டியை படிக்க வைக்கணும்னு ஏங்குவாங்க. கல்வியை கொடுத்தணும்னு குட்டியை பண்ணுற அந்த அம்மா குட்டிக்காரன் அடிக்கும், சேர்க்கலாம் ஏன் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்னென்னமோ சொல்லி வைப்பாங்க. ஆனால் குட்டியப்பன் கேட்கவே மாட்டார். இந்த ஒரு குடும்பத்துக்கு கல்விங்கிறது எவ்வளோ அவசியம்ங்கிறத சொல்லுங்க.
2: ரெண்டு பேரையுமே படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவா பேச்சியம்மா. இருந்தாலும் குட்டியப்பன் பண்ணுற கூத்துனால அவளால் முடியல. அதனுடைய தாக்கம்தான் அவன் பேரனை வந்து டாக்டர் ஆக்குறான். இன்னொரு என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப வறுமையான குடும்பத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கறது கல்வி தான். ஏன் இப்போ நான் படித்ததுனால தான் கிராமத்துலேருந்து வெளியில் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வளப்படுத்திக்கிட்டேன். இப்போ நிலத்தோட எழுதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த கல்வி தான்.
1: அதே போல் ராசுகுட்டியோட கல்யாணத்தை வந்து ஒரு விதமாக நடத்தி காமிச்சிருப்பீங்களே ஐயா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை தானா?
2: உண்மை. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன், நீங்கள் வந்து வீராப்பா என்ன பண்ணிவிடுவீங்க, பொண்ணு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதே ஒரு வீராப்பா கிணத்துக்காரன் நாகராசு குட்டியப்பனோட பையன் ராசுகுட்டிக்கு போய் தூரத்தை சுந்தரத்தில் போய் பொண்ணு கேட்குறாரு, அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். உன் பையனுக்கு மாத்திரம் நல்லா வசதியான வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குட்டியப்பன் பொண்ணுக்கு மாத்திரம்
1: அது சரியில்லாத குடும்பத்துக்கு
2: என் வீட்டில் பொண்ணு கேட்குறிய அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசி அனுப்பிச்சிட்றான். இருந்தாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கலை. மரியாதை இல்லாமல் பேசுனது ஒரு விஷயம், அந்த இடத்துல கூட வண்டியில் மூணு பேர் போயிருப்பாங்க. கிணத்துக்காரன் நாகராசு பட்ட அவமானமும் சேர்ந்து அந்த வண்டியில் போனதுன்னு எழுதியிருப்பேன். அது மாதிரி இவருக்கு வந்து ஒரு வைராகியம் வந்துருச்சு, அந்த பொண்ணை கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்குறாங்க. வீடு போந்து பொண்ணை தூக்கி கொண்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு.
1: ஆனால் அதனால தான் வந்து இப்போ ரெண்டு ஊரும் மோதலுக்கு தயாராகுது இல்லைங்க.
2: ஆமாம்,
1: அப்படியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க.
2: ஆமாம்,
1: அதெல்லாம் வந்து
2: அந்த கிணத்துக்காரன் நாகராசனுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா, குட்டியப்பன் பையனுக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணை தூக்கி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் பண்ணி கொண்டு போய் குட்டியப்பன் வீட்டில் விடாமல் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் பார்த்தீங்களா. அந்த இடம் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் குட்டியப்பன் வீடு சின்ன கூரை வீடு, இந்த பொண்ணு மனசு உடஞ்சி போயிடும். கிணத்துக்காரன் நாகராசி வீடு பெரிய வீடு, அதனால இவங்க வீட்டு மச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொன்று

0: சொல்லுவார். அவரு அவங்க அண்ணன் தம்பியில் பொண்ணு விட்டுற ஒன்று பங்காளிகள் தானே அவங்க. இந்த பசங்கள்லேயே வந்து இந்த ராசுக்குட்டி தான் வந்து கணத்துக்காரன் மட்டும் நாகராசோட அப்பா சாயலில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பாசம் அந்த கணத்துக்காரன் மட்டும் நாகராசுக்கு வந்து இந்த ராசுக்குட்டி மேலே இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் பங்காளிகள் இருந்திருக்கிறாங்க. நிறைய வந்து இதை படிச்சுட்டு விமர்சனங்களை கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சித்தப்பா இல்லையே அண்ணா அப்படின்ட்டு நிறைய பேர் பொண்ணு அடிச்சுன்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எல்லார் மனசுலையும்.
1: ஆமாம், என்ன ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னா ஊரே வந்து கொண்டாடுது. அந்த கடத்துக்கார மட்டும் நாகராசு பையன் கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்துக்கு ஆடே அப்பா ஊரெல்லாம் எப்படி திரண்டு வந்து ஒரே கோலாகலமா, அது சாப்பாடெல்லாம் கல்யாண விருந்தெல்லாம்
0: இல்லை. அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் கல்யாண விருந்து, ஊரெல்லாம் சேர்ந்து சமைச்சு துணியை விரிச்சு போட்டு கீழே தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வீட்டில் பந்தல் போட்டு ஒரு விதமான ஒரு ஒரு சந்தோஷம் அதில் அடங்கி தான் இருக்குது. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சிராவை அடைச்சி போட்டு நெல் வச்சு போட்டு அரிசி ரெடி பண்ணி நிலத்து வாடகை படிச்சுக்கணும். அந்த காலத்து கல்யாணம் அதுதான்.
1: இல்லை எனக்கு அந்த கல்யாணத்தில் ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுங்களா, மாப்பிள்ள ரெடியாக வருவாரு அதுக்கப்புறம் தான் சோப்பு போட்டுலாம் குடிப்பார்.
0: இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
1: சோப்புலாம் ரொம்ப கிடைக்காத பொருள் தான்.
0: சோப்பு யார் போட்டு குளிப்பா அப்படிங்கிறீங்க. அந்த 70-80களில் கல்யாணம் வந்து பரிசம் போட்டாச்சு வச்சுங்க மாப்பிள்ள, அது வரையும் குளிச்சிருக்கவே மாட்டான், சும்மா வேலை வெட்டி பண்ணிட்டு இருந்துருப்பான். கல்யாணம் வந்து அந்த பரிசம் போட்டாச்சுனாக்கா அன்னையிலேருந்து பார்த்தாக்க சோப்புட்டி எடுத்துகிட்டு போவான் குளிக்கிறதுக்கு. கர்ச்சிப்பு இருக்கு பாருங்க, எடுத்து அந்த காலரில் வச்சுக்குவான், சினோ போட்டு பவுடர் அடிப்பான், ஆளையே மாறிடுவாங்க, கையில் நகைப்பாலிசெல்லாம் போட்டுக்குவான். ஆளை பார்த்தாலே அந்த கிராமத்தில் அவன்தான் வித்தியாசமாக இருப்பான், அவளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரி இவர் தான் கல்யாணம் பாப்பில அப்படின்னு. அது வந்து தொண்டு தொட்டு அந்த கிராமங்களில் அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவொடனே அந்த மாப்பிள்ளையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது.
1: அந்த பகுதி வந்து உண்மையிலே நகைச்சுவையாக இருந்தது.

0: இந்த கிணத்துக்கார மூட்டை நாகராசி இவ்வளோ அன்பா ஒரு நல்ல நிறைஞ்ச மனசோட இருந்தவர், கடைசியில் பார்க்கறது கூட ஆள் இல்லாமல் போனாரு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ராசுக்குட்டி தான் கூடவே வச்சிருந்த ராசுக்குட்டி தான் பார்க்குறாருன்னு எழுதுறீங்க. இந்த வாழ்க்கை முறை கிராமங்கள்லேயே நீங்கள் சொல்கிற காலகட்டத்திலே வந்துருச்சுன்னா இன்றைக்கி எப்படி முதியவர்களை கிராமங்களில் பார்த்துக்கிறாங்க? ஏன்னா நகரங்களில் நிறையா பெருகிருச்சு முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: முதியோர்கள் இப்போ எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கிராமங்களில் முதியவர்களே பார்க்க முடியல அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏன் அவர் கணத்துக்காமன் நாகராசிக்கு அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னாக்கா அவருக்கு ரெண்டு பையன் இருந்த நிலத்தை ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாரு. அதேமாரி இந்த விவசாய குடும்பங்களில் இருக்கிற ஒரு பெரிய டிராஃபிக் என்ன தெரியுங்களா, ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பையன் இருந்தானாக்கா ஒரு வேலையும் நல்லா இருக்கும். அந்த ஒரு வேலையும் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அந்த ஒரு வேலை நிலம் வந்து மூணாக பிரிஞ்சிடும். அப்புறம் ஏழு ஏழு மாவம் ஆயிரும். அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த ஏழு ஏழு மாவம் இருக்கு பாருங்கள், அவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்துச்சுன்னா மூன்றரை மூன்றரை மாவம் ஆயிரும். அந்த விவசாய குடும்பங்களுக்குள்ள பெரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். அது மாதிரி தான் அந்த கிணத்துக்கு வர முடிய நாகராசு பசங்க பங்கு பிரிச்சுக்கிட்டு போன பிறகு அந்த அப்பா அம்மனுடைய அந்த தியாகங்கள் அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நகரத்தில் மட்டும் இல்லை, இந்த வியாதி கிராமத்துலையும் இருக்குது, அது இருக்கக்கூடாது. அந்த கிணத்துக்கார மட்டும் நாகராசு பண்ணிய புண்ணியந்தான் அவர் கடைசி காலத்தில் அந்த ராசுக்குட்டி தான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் நல்லது கெட்டது பண்ணுவான்.
0: ஐயா, அப்புறம் உங்களுடைய நாவலர் ராசுக்குட்டி தன்னுடைய மனைவிக்கு வந்து ரேடியோவை பரிசளிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுவும்

0: கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரேடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு கருவியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருந்தது அந்த காலத்தில் ரேடியோ தான் சார். இப்போ எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்டரி ரேடியோ வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு அது வீட்டுக்குள்ளே வச்சு பாட வைக்கலாம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத அப்படி திண்ணையில் வச்சு பாட வைக்கிறாரு. எல்லா
1: சீன் போடுறாரு
0: ரேடியோ வாங்கிட்டாரா. அந்த அளவுக்கு ரேடியோ வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு சார். ரேடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே காலத்தால் மறக்க முடியாத ஒரு கருவின்னு தான் சார் சொல்லணும் அதை.
1: சரிங்க. அப்புறம் இந்த நாவலுடைய அந்த இறுதி வந்து என்னன்னா, நீங்க பேச்சி அம்மாவுடைய ஆசை கடைசி வரையும் நிறைவேறாமவே முடிச்சிருப்பீங்க. ஏன் இது என்ன வளைஞ்சு செஞ்சீங்களா இல்ல உண்மையுமே நடந்ததா?
0: ரெண்டு வகையில் அதை எடுத்துக்கலாம். எப்படின்னா பேச்சியம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் கிடக்குது. அவங்க ராசுக்குட்டி வந்து என்ன கேட்குறான், அம்மா என்ன வேணும்னு கேட்குறான், அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பேச்சியம்மா அந்த குளத்துப்பட்டிக்கு வாழ வந்த நாட்களிலே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. கடைசியில் தான் சொல்கிறாங்க அப்பாவை பார்க்கணும்னு சொன்ன பிறகு தான் அவங்க புதுக்கோட்டை போகிறாங்க, அவங்க அழைச்சிட்டு வரோம். அவங்க வந்த பிறகு இவங்க செத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சினிமா மாதிரியோ இல்லை வெளியே திணிச்சது மாதிரியோ ஒரு இது இருக்கும். இன்னொன்று என்ன நான் யோசித்தேன் அப்படின்னாக்கா, குட்டியப்பன் இந்த குடும்பத்துக்காக ஒன்றுமே பண்ணலை. நான் அந்த இடத்துல எப்படி யோசிச்சேனாக்கா, குட்டியப்பனுக்கு வந்து ஒரு தண்டனையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். பேச்சியம்மா செத்தாலும் பரவாயில்ல, குட்டியப்பன் பார்க்கக்கூடாது, குட்டியப்பனுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கணும். கடைசியில் இந்த ஊரே சொல்லுதில்ல பாரு, இவன் அடித்த கூத்துக்கு தான் வந்து பொண்டாட்டியை கூட உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாமல் சூழ்நிலை அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஊரே திட்டுதில்லை அவனை. அந்த ஒரு சூழலை அவனுக்கு உருவாக்கணும், குட்டியப்பனுக்கு வந்து ஒரு மன உறுத்தலை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் குட்டியப்பன் வரத்துக்கு முடியாது பேச்சியம்மாவை கொண்டுட்டேன்.
1: நேர்களே, இதுவரை தன்னுடைய நிலத்து வாடை நாவல் குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இவர் கரை சேர்ந்தாச்சுங்கிற இன்னொரு நாவலும் எழுதியிருக்காரு. நிலத்து வாடை போன்றே அதிக மண்மனம் வீசும் என்று நினைக்கிறேன். அவருடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக ஐயாவுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வணக்கம் ஐயா.

அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 11:55. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். தங்கலான் திரைப்படத்திலிருந்து சியான் விக்ரம் செந்தூரி விஷால் பாடியது.

0: நேரம் 12 மணி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன், சி ஸ்ரீபிரியா மற்றும் ஏ ஹத்திஜாபி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: எப்படி இருக்கீங்க
3: பாப்பா? மகேஷ், நீ எப்படி பா இருக்கற?
4: பாப்பா மகேஷ்
2: வரணத்த, நீங்க எப்படி தா இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் பா, இப்படி உட்காரு.
2: இருக்கட்டும் தா, பரவாயில்ல, நான் நிக்கிறேன்.
4: பரவாயில்ல பா, உட்காரு.
2: ஹாஸ்பிடலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? மாமா வயிற்று வலிக்குதுன்னு போன்ல சொன்னாரு, டாக்டர் என்ன சொல்றாரு?
3: இப்பதான் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்காங்க, ரிசல்ட் வந்தா தான் சொல்லுவாங்கப்பா.
2: சரி, உடம்ப பாத்துக்கோங்க மாமா. என் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல?
4: இருக்குப்பா இருக்கு.
2: அடிக்கடி போன் பண்ணுங்க தா.
4: மகேஷ், அம்மா அப்பா எல்லாரும் ஊர்ல நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க தா.
4: அப்படியா, சரிப்பா. உனக்கு எப்ப கல்யாணம்?
2: என்னத்த,
5: எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா?
3: வாமா வா.
5: ஒரு நிமிஷம், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அங்கிள் எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா?
3: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கிறேன்.
5: ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அங்கிள்?
3: இல்லைம்மா, இங்கே எல்லாமே இருக்கு எனக்கு.
5: தேங்க்ஸ் அங்கிள், நான் வரேன்.
3: ஆ, போயிட்டு வாமா.
4: போயிட்டு வாமா.
2: அத்தை, யார் இந்த பொண்ணு?
4: தெரியலையேப்பா.
2: அது தெரியலையா?
3: ஆமாப்பா, தினமும் வருது. நான் கூட யாருக்கோ சொந்தம்னு நினச்சேன், அப்புறம்தான் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சது.
4: எல்லா பெட்டுக்கும் போகும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும், பிறகு போயிடும்.
2: ஆச்சரியமா இருக்கே.
3: ஆமாப்பா.
2: சரி மாமா, நான் புறப்படுறேன். அத்தை, நான் வரேன். மாமா உடம்ப பாத்துக்கோங்க.
3: போயிட்டு வாப்பா.
4: போயிட்டு வாப்பா, ஜாகிரதையா போ.
2: குட் மார்னிங் மேனேஜர் சார்.
6: குட் மார்னிங் மகேஷ். இந்த மாசம் எத்தனை செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு?
2: மொத்தம் 22 செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு சார்.
6: எல்லாத்தையும் கலெக்ஷன் பாய் கிட்ட கொடுத்து கலெக்ஷன் பண்ண சொல்லுங்க. அப்புறம் புது லோன் விஷயமா நாம இன்னைக்கு யாரையாவது பார்க்க போணுமா?
2: இன்னைக்கு எதுவும் அப்பாயின்மெண்ட் இல்லை சார்.
6: இன்னைக்கு சாயந்தரம் எம்டியோட மீட்டிங் இருக்கு. நீங்களும் மேனேஜர் என்கிற முறையில் நானும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், சரிங்களா? நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும்
2: சார். சாயங்காலம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் வேணும்.
6: ஓ, தாராளமா. ஆமா, என்ன விஷயம்?
2: அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு
6: நினைக்கிறேன். சரி, போயிட்டு வந்துடுங்க. எம்டி மீட்டிங்க நான் பார்த்துக்கிறேன்.
2: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மாமா எப்படி இருக்கீங்க?
4: பாப்பா மகேஷ், இன்னைக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
3: நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா.
2: எனக்கு ஆஃபீஸில் அதிகமான வேலை தான், இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். டாக்டர் என்ன சொல்கிறாரு?
3: இன்னைக்கு தான்ப்பா வயிற்றில் ஸ்கேன் எடுத்தாங்க, இன்னும் ரிசல்ட் வரல, அப்புறம் தான் சொல்லுவாங்க.
4: ஆனால் இப்போ

0: வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா.
1: எப்படியோ வலி குறைஞ்சா நல்லதுதான்.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா?
0: வாமா.
2: அங்கிள் இப்போ எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லைங்களா அங்கிள்?
3: வாமா, உடம்பு நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்கேன். உட்காருமா?
2: பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள்.
3: நீ எப்படிமா இருக்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள்.
0: வாமா, இப்படி வந்து உட்காருமா.
2: பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி.
3: ஏம்மா, இந்த வார்டில் உனக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களாமா?
2: அதெல்லாம் அப்படி யாரும் இல்லை அங்கிள். இப்போ நான் வரட்டுமா?
3: சரிம்மா, போயிட்டு வா. இந்த பொண்ணு செய்கிறது எல்லாமே புதிராக இருக்கு, விளையாட்டு பொண்ணாக இருக்கு.
0: ஆமாங்க, அங்கே பாருங்க, இந்த வார்டில் இருக்கிற எல்லா பெட்டுக்கும் போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே போகுது.
3: ஒன்றுமே புரியல.
1: அத்தை, அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு அவசியம் எனக்கு சொல்லுங்கள். டிஸ்சார்ஜ் எப்போன்றதையும் சொல்லுங்கள்.
0: சரிப்பா, கட்டாயம் சொல்கிறேன். நீயும் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஊரில் விசாரிச்சதா சொல்லுப்பா. ஜாகிரதையாக போயிட்டு வா.
1: ஓகே அத்தை, போயிட்டு வரேன் அத்தை.

0: எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்காக தான் இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: எனக்காகவா? ஏன்?
0: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நான் உடனே கிளம்பணுமே, அடுத்த ஹாஸ்பிடலுக்கு வேற போகணும்.
0: என்னது, அடுத்த ஹாஸ்பிடல் போகணுமா? ஏன், எதுக்கு?
1: ஆமாங்க, நீங்க அந்த 4 நம்பர் பெட்ல இருக்கும் பேஷண்ட பாக்க வந்தவர் தானே?
0: ஆமாங்க, அவர் எங்க மாமா, அவர் பார்க்க தான் வந்தேன்.
1: சரி சரி, என்கிட்ட என்ன பேசணும்?
0: இது 2-வீலர் விடுற இடம், இங்க நின்னு பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது. அதோ பாருங்க, விசிட்டர் ரூம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து பேசலாமே. 2 நிமிஷம் தான்.
1: அங்க உட்கார்ந்து பேசினா தப்பா இருக்காதா? சரி, 2 நிமிஷம் தான்.
0: ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: சொல்லுங்க, இப்ப என்ன சொல்லணும்னு சொல்லுங்க.
0: உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க ஏன் தினமும் ஹாஸ்பிடலுக்கு வரீங்க? வேற என்ன செய்யறீங்க?
1: ஹலோ மிஸ்டர், வெயிட் வெயிட், ஏன் இவ்ளோ அவசரம்?
0: நீங்க தான 2 நிமிஷம் டைம் கொடுத்திருக்கீங்க.
1: அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க முதல்ல யாரு?
0: என் பேர் மகேஷ், வயசு 28 தான். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். 4 நம்பர் வார்டில் இருக்காரு, அவர் என்னோட மாமா தான். போதுமா?
1: நீங்க தெளிவா உங்களை பத்தி சொன்னதால நானும் என்னை பத்தி சொல்லிடுறேன். என் பேரு புவனா, எனக்கு வயசு 25 ஆகுது. நான் மத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க.
0: ஓகே, இன்னும் 1 நிமிஷம்.
1: மறுபடியும் 1 நிமிஷமா? சரி சொல்லுங்க.
0: நாளைக்கும் நான் இங்க வர முடியாது. தினம் இங்க வந்தா எங்க அத்தையும் மாமாவும் என்ன சந்தேகப்படுவாங்க. அதனால நான் உங்களை வேற எங்கயாவது சந்திக்க முடியுமா? இல்ல உங்க போன் நம்பர் கிடைக்குமா?
1: என்ன, நான் உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதுக்குள்ளார போன் நம்பர் கேக்குறீங்க? எதுக்கு?
0: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: சாரிங்க, போன் நம்பர்லாம் தர முடியாது. வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு எழும்பூர்ல இருக்கிற குழந்தைகள் ஹாஸ்பிடலுக்கு வாங்க, அங்க என்ன பார்க்கலாம். நான் இப்போ கிளம்புறேன்.
0: ஓகேங்க ஓகேங்க, இது போதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கெல்லாம் எழும்பூர் ஹாஸ்பிடல்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேங்க.

0: அம்மா நான் கிளம்புறேன், டிஃபன் ரெடியா?
1: ரெடிதான். இந்தா இன்னைக்காவது ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வருவியா இல்ல நேரம் ஆகுமா?
0: அம்மா இன்னைக்கும் நேரம் தாமா ஆகும்.
1: ஏண்டி, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி தினமும் ஒரு ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஏங்க நீங்களாவது கேளுங்களேன்.
2: என்னையா மம்புக்கு இருக்கிற?
1: அவளுக்கு கல்யாணம் ஆகணுமேனு நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீங்க தானே அப்பா?
2: என்ன சந்தேகம்?
1: நீங்க மட்டும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
2: ஏண்டி, அவளுக்கு வயசு 25 ஆகுது இல்ல?
1: ஆமா.
2: அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும்.
1: ஆமா.
2: ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு அவ நினைக்கிறா, அதுல என்ன தப்பு?
0: அம்மா, காலையிலே உங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நாங்க நல்லது சொன்னா உனக்கு சண்டையா தெரியுதா? அடுத்த மாசத்துல இருந்து நீ வேலைக்கு போவானா? இந்த 10,000 ரூபாய்க்காக தினமும் நீ வெளியில போகணுமா?
3: போனோம் போனோம், கிளம்பியாச்சா?
0: வரே ரேவதி. அப்பா, ரேவதி வந்துட்டா. நான் கிளம்பட்டுமா?
2: பத்திரமா போயிட்டு வாமா.
1: ஏண்டி, இன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரி?

0: என்னடி வீட்ல மறுபடியும் சண்டையா?
1: சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இது டெய்லி நடக்கிறது தான்.
0: பெத்தவங்கன்னா பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுவாங்க தானே, அதுவும் பொம்பளை பிள்ளைனா.
1: ஆமா ஆமா, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டம், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டமா, இந்த சமுதாயம் இருக்கே.
0: இந்த சமுதாயத்தை ஏன் சொல்ற? இயற்கையா ஆம்பளை பிள்ளைய தனியா பொம்பளை பிள்ளைய தனியானு தானே படைச்சிருக்கு.
1: ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான்.
0: எல்லாரையும் போல நாமளும் இருந்துட்டு போறதுதான் நமக்கும் நல்லது.
1: அதுக்காக மத்தவங்களுக்கு உதவி செய்யறது என்ன தப்பா?
0: உதவி செய்யறது தப்புன்னு நான் சொல்லல, முதல்ல நம்மள நாம பாத்துக்கணும்ல.
1: நீ சொல்றதும் சரிதான். சரி, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடி, வா ஸ்கூலுக்கு போ. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? மன்னிச்சிருங்கம்மா, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
2: நல்லா இருக்கம்மா.
1: பாப்பா எப்படிமா இருக்கு?
2: நல்லா இருக்காமா.
1: அப்புறம் ஏமா நீங்க டல்லா இருக்கீங்க, உங்க முகத்துல சிரிப்பே காணுமே.
2: அதை ஏமா கேக்குற, என் புருஷன் வந்து இந்த புள்ளைய கூட பாக்கலமா.
1: என்னமா சொல்றீங்க, அவர் ஏன் வரல?
2: ரெண்டாவது புள்ளையும் பொண்ணா பிறந்துருச்சுன்னு.
1: ஏமா பொண்ணா பிறந்தா என்னம்மா?
2: மா நீயும் ஒரு பொண்ணுதான், அதிலும் ஒரு சின்ன பொண்ணு நீ, அதனால இப்படி கேக்குற. பொம்பளை பிள்ளைக்கு ஏதுமா மதிப்பு?
1: என்னம்மா இப்படி சொல்றீங்க, உங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைக்கு மதிப்பே இல்லையா என்ன?
2: எங்க குடும்பத்துல மட்டும் இல்லம்மா, எல்லார் வீட்லயும் இதே நிலைமை தான். நாங்க வாய் விட்டு சொல்றோம், பணக்காரங்க வீட்டுல அது கூட கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: ஏமா உங்க வீட்டுக்காரரையும் பெத்தெடுத்தது ஒரு பெண் தானே.
2: நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா அதெல்லாம் யாரும் நினைக்கிறது இல்லம்மா.
1: சரிம்மா, நீங்க அதுக்காக மனசை தளர விடாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் இப்ப போயிட்டு வரேன்.
2: போய் வாமா, நீ நல்லா இருக்கணுமா.
1: என்ன சமுதாயமோ அது, ஆண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு, பெண் பிள்ளைக்கு ஒரு மதிப்பு.
3: ஹலோ பூனா, குட் மார்னிங்.
1: அட இங்கேயும் வந்துட்டீங்களா?
3: நீங்க தானே ஞாயிற்றுக்கிழமை இங்கே வருவேன் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் வந்தேன்.
1: சரி வந்தீங்க, பார்த்துட்டீங்க, கிளம்பலாமா?
3: கிளம்பலாமா, ஏன் இங்கே வந்தேன்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாதா?
1: சரி கேட்கலன்னா என்ன விடவா போறீங்க, சொல்லுங்க எதுக்கு வந்தீங்கன்னு.
3: பூனா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா, இது ஹாஸ்பிட்டலோட வாசலாக இருக்குது, நம்ம இங்கே பேசுகிறத விட அதோ அங்கே ஒரு காஃபி ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து பேசலாமா?
1: ம், சரி வாங்க. சரி இப்போ சொல்கிறீங்களா?
3: எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, முதல்ல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, நீங்கள் ஏன் இப்படி ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டு இருக்கீங்க?
1: முதல்ல நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு நன்றி. ரெண்டாவது, நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறேன், சமூகவியல்ல பட்டம் வாங்கியிருக்கேன். இயல்பாவே மத்தவங்களுக்கு உதவணுங்கிறது என் ஆசை. சமூக சேவை செய்யறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு, அதுல ஒன்னதான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இதுல அதிகமா பணம் செலவாகாது. மேல் நாடுகள்ல இந்த சேவை ரொம்ப பாப்புலர். அது என்ன தெரியுமா? மற்றவர்கள் குறையை காதால் கேட்பது. அங்கெல்லாம் போன்லயே நோயாளிகளோடையும் தனியா இருக்கிறவங்க கூடயும் பேசி ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா நான் இங்க நேராவே போய் அவங்கள பார்த்து பேசுறேன். இது போதுமா?
3: போதும் போனா போதும். உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க செய்யற சேவைய என்ன சொல்றதுன்னே தெரியல.
1: சரி மகேஷ், அப்போ நாம கிளம்பலாமா?
3: சரி ஓகே.
1: தேங்க்ஸ்ங்க நீங்க வாங்கி கொடுத்த காஃபிக்கு.
3: அப்போ மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்?
1: மறுபடியுமா? மறுபடியும் சந்திக்கணும்னா அடுத்த வாரம் தான், இதே நேரம் இதே இடம்தான்.

0: போனா இருக்காளா?
1: ரேவதி, இப்ப தாம உன்னை நினைச்சேன். வா வா வா வா வா, அவ உள்ளதா இருக்கா, போய் பாரு.
2: ஹாய் ரேவதி, வாடி இப்படி வந்து உட்காரு.
0: என்னமோ தெரியல, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு லீவ் விட்டுருக்காங்க.
2: அதிசயம் தான் போ. அது சரி, நீ உட்காரு ஃபர்ஸ்ட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஹாஸ்பிடல் விசிட் எதுவும் இல்லையா? வேற ஏதாவது

0: விஷயமா என்ன? அது ஏன்டி கேக்குற? நேத்து ஒரு ஹாஸ்பிடல் போயிருந்தேன்ல, அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த குழந்தையோட அப்பாவே வந்து பாக்கலையாம். அந்த அம்மா அழுவுது பாவம்.
1: நம்ம ஊர்ல இதெல்லாம் சகஜம் தாண்டி, பொம்பளை புள்ள பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அப்புறம் கல்யாண வயசு வந்துட்டா பொண்ணே கிடைக்கலன்னு புலம்ப வேண்டியது.
2: என்னது கல்யாணம் இல்லன்னு காதல பேச்சு கேட்டது? யாருக்கு கல்யாணம்?
1: இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம்.
2: உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ரேவதி, புவனா கிட்ட சொல்லி வைமா, சும்மா சேவை சேவைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறது ரொம்ப முக்கியம்மா.
1: சரிம்மா, சொல்றேன். என்ன போனா, உங்க அம்மாவும் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க?
0: ஆமா ஆமா, அவங்களுக்கு எப்பவுமே அப்படிதான். நீ அதெல்லாம் கண்டுக்காத விடு.
1: எங்க வீட்லயும் எப்பவும் கல்யாணத்தை பத்தின பேச்சுதான். சரிடி, நான் கிளம்புவா?
0: சரி சரிடி, நீ கிளம்பு. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்.
3: ஹாய் பூனா.
0: ஹாய் மகேஷ், எங்க இந்த பக்கம்? என்ன, மாமாவை பார்க்கவா?
3: அட இல்லைங்க, மாமா உள்ள இருக்காரா இல்லையா, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரான்னு எனக்கு தெரியாது.
0: அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீங்க?
3: தெய்வத்தை பார்க்கணுன்னா கோவிலுக்கு போகணும், பூனாவை பார்க்கணுன்னா ஹாஸ்பிட்டல் வாசலில் தானே நிற்கணும்.
0: நல்லா தான் பேசுறீங்க மகேஷ். நீங்க ஏன் முதல்ல என்ன அடிக்கடி பார்க்கணும்? எதுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்து நிற்கணும்?
3: வெயிட் வெயிட் வெயிட் போனா, நான் உங்க கேள்விக்கு என்ன பதில சொல்லட்டுமா?
0: உங்க பதிலை கேட்க ஆவலா இருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைங்க. உங்களுக்கு டைம் இருந்தா இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் என் பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்க கூட பேசுறேன்.
3: எவ்வளவு நேரம் ஆகும்?
0: ஒரு அரை மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா?
3: அரை மணி நேரம் என்ன, ஆயுசு முழுக்க கூட உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். போனா, நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க.
0: சரி மகேஷ், பாப்போம், பாய்.

0: சுண்டல் சுண்டல் சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், கைமுறுக்கு சுண்டல் சுண்டல், வேணுமாம்மா? வேணுமா?
1: வேணாம்மா.
2: வேணாம்மா, போமா. பீச்சுக்கு போகலான்னு என்னை இங்கே வர சொல்லிட்டு என்ன பார்க்காம அலையே பார்த்துட்டு நிற்கிறியே.
3: ஆமாம் மகேஷ், இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இந்த கடலும் ஒன்று. இந்த மண்ணில் அப்படியே உட்காந்து இந்த கடல் அலைகளை ரசிப்பது எவ்வளோ சுகமானது தெரியுமா?
2: ம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் போனா. நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஆர்டர், பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது, புது பிஸ்னஸை எப்படி செய்கிறது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பணத்து மேலேயே தான் என்னோடய மனசும் யோசனையும் இருக்கும். கடல் அலையை பற்றிலாம் ரசிக்க எனக்கு நேரமே இல்லை. அதையும் மீறி இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தா போலீஸ்கார் வருவார், இங்கே ஏன் நிற்கிறீங்கன்னு கேள்விலாம் கேட்டு தொல்லை பண்ணுவார் போனா.
1: நீங்கள் நல்லா பேசுகிறீங்க மகேஷ். சரி, என் கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதிலே சொல்லலையே. நீங்கள் ஏன் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்.
2: எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: என்ன, காதலா?
2: அதுக்கு பேர் அதுதான் சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஒருவேளை நீங்கள் சம்மதம் தெரிவிச்சா நான் வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே சேர்ந்து பயணிக்கலாம்னு யோசிக்கிறேன்.
1: ஆஹா, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு மகேஷ். நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் சேர்றதுக்கு இது மட்டும் போதாதில்ல.
2: வேற என்ன வேணும்? ஜாதியா, பணமா?
1: அட, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை.
2: வேற உனக்கு என்னதான் வேணும் போனா?
3: ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வாழணும்னா அவங்க லட்சியம் ஒன்றா இருக்கணும், அவங்க மனசும் ஒன்றா இருக்கணும் மகேஷ்.
2: கரெக்டாக தான் சொல்கிறீங்க.
3: என்ன மகேஷ் யோசிக்கிறீங்க, இன்னுமே பேச மாட்டீங்க?
2: ஒரு நிமிஷம், என்ன பேசுறதுன்னே தெரியல. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் நான் சினிமாவிலையும் இலக்கியத்திலும் தான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொம்பளை பசங்களோட ஒரே லட்சியம் ரீல்ஸ், அதிகமாக ரீல்ஸ் பண்ணணும், அதில் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்.

0: மதுரை இருக்கிறப்போ உன்னை போல பொண்ணுங்களை பார்க்கறதே ஒரு அதிசயம்தான்.
1: போதும் போதும் மகேஷ், நீங்க என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். உங்க முடிவுதான் என்ன?
0: ஊனா, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரியா, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே பீச்சில் வந்து என்னோட முடிவை உங்ககிட்ட சொல்றேன். கிளம்பலாமா?
1: சரி மகேஷ், உங்க முடிவு எதுவா இருந்தாலும் என் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம கிளம்பலாம். பாய்
0: பாய்.

0: மேனேஜர் சார், வாங்க சார். உங்கள் ஹோட்டலுக்கு வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது சார். சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா சார்?
1: வேணாம் மகேஷ்.
0: இல்லை சார், ஏதாவது சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன்.
1: சரி மகேஷ். ஆமாம், என்ன சொல்லியிருக்கிறேன்?
0: ரெண்டு கட்லெட் சொல்லியிருக்கேன் சார், ரெண்டு காஃபியும் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன்.
1: மகேஷ், ஏன் என்ன இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்
0: சார்? இப்போது என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்ல போகிறோம் சார்.
1: போதும் போதும் மகேஷ், சஸ்பென்ஸை உண்டாகாத. ஆமாம், என்ன விஷயம்
0: சார்? நான் இந்த மாதத்தோட என் வேலையை ராஜினாமா பண்ண போகிறேன்.
1: மகேஷ், நீ என்ன சொல்கிற?
0: ஆமாம் சார், உண்மையை தான் சொல்கிறேன்.
1: அதுதான் ஏன்னு கேட்குறேன்
0: சார்.
1: மகேஷ், இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உனக்கு?
0: ஆமாம் சார், உண்மை தான் சார்.
1: மகேஷ், நீ புத்திசாலியான இளைஞப்பா, உனக்கு நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ எடுத்திருக்கும் முடிவு ஆச்சரியமாக இருக்கு மகேஷ்.
0: சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால்
1: என்ன ஆனால்
0: சார்? மறுபடியும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க.
1: என்னப்பா நீ?
0: என் மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது.
1: ம்
0: சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்.
1: ஓ, அப்படியா?
0: அந்த பொண்ணு ஒரு லட்சியவாதி சார். அவளோட லட்சியத்துக்காகத்தான் என் வேலையை விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார்.
1: மகேஷ், நீ சொல்கிறது எதுவுமே புரியலப்பா.
0: இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான சூழல் தான் சார்.
1: மகேஷ், நீ புத்திசாலி, உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க, அதை மனசில் வச்சுக்கோ. உன் முடிவில் நீ உறுதியாக இருந்தா உன் ராஜினாமா கடிதத்தை கொடு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாளைக்கு நான் என்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்றேன் சார்.
1: ஓகே மகேஷ், நாம இப்போ கிளம்பலாமா? ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.

0: சுண்டல் சுண்டல் சுண்டல்
1: காபி காபி டீ
0: தேங்காய் மாங்காய் பட்டாணி
1: அண்ணா வாங்க
0: சுண்டல் சுண்டல் வாங்குங்க சார் சார் சுண்டல் வாங்குங்க சார் சூடான சுண்டல்
2: வேண்டாம் போங்கப்பா.
3: என்ன மகேஷ் ஒரே அமைதியாவே இருக்கீங்க, வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டீங்க.
2: உனக்கு கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும், எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
3: போங்க மகேஷ், நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், நீங்க என்னன்னா இப்படி கிண்டல் பண்றீங்க.
2: ஓ சாரி பூனா, இந்த ஒரு வாரமா என் மனசுக்குள்ள எவ்வளவோ எண்ணங்கள் எவ்வளவோ முடிவுகள்.
3: ஓ அப்படியா, எதை பத்தி?
2: எல்லாம் உன்னை பத்தியும் உன் லட்சியத்தை பத்தியும் தான்.
3: என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க.
2: நான் உன் கூடவே பயணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன்.
3: மகேஷ் நிஜமாவா சொல்றீங்க?
2: ஆமா பூனா, நேத்தே நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்.
3: என்ன என்ன சொல்றீங்க மகேஷ், உண்மையாவா சொல்றீங்க?
2: ஆமா பூனா.
3: என்னோட நீங்க டிராவல் பண்றதுக்கும் உங்க வேலையை விடுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்?
2: பூனா உன்னோட நோக்கம் ரொம்ப உயர்ந்தது. நான் இருக்கிற வேலையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் மட்டும்தான். பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும்.
3: நான் உங்களை பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க சொல்லல, ஆனா என்னோட லட்சியத்துக்கும் கொஞ்சம் பணம் வேணும்ல மகேஷ்.
2: நான் இல்லைன்னு சொல்லலையே, அதை விட நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கணும். அதனாலதான் என் வேலையை விட்டுட்டேன். வேற ஏதாவது பார்ட் டைம் வேலையை பார்த்துக்கிட்டு

0: நம்ம பயணத்தை தொடருவோம் பூனா.
1: என்ன சொல்றீங்க
0: பூனா? நீ பறவைகளை பார்த்துருக்கியா?
2: பார்த்துருக்கேன் மகேஷ், சொல்லுங்க.
0: அது பகல் நேரம்லாம் அலைஞ்சி திரிஞ்சி பறந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்கியா?
2: ஆமா.
0: ஆனா ராத்திரி ஆச்சுனா?
2: ராத்திரி ஆச்சுன்னா
0: அது தங்கறதுக்கு ஒரு மலர்க்கிளை வேணும்ல?
2: ஆமா.
0: அதே மாதிரி சரணாலயத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்கறத பார்த்திருக்கியா?
2: பார்த்திருக்கேனே, பல வெளிநாட்டு பறவைகள் கூட வந்து தங்குதான்.
0: அது மாதிரி போனா பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஒரு சரணாலயமா உன் லட்சியம் அமைஞ்சிருக்கு. இனி என்னோட வாழ்க்கை உன்னோட தான்
1: மகேஷ். எனக்கு பேச வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி மகேஷ்.
0: போனா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு போனா. இந்த அலைகளோட ஓசை நிக்க போறதே இல்லை. அது மாதிரி நம்மளோட லட்சிய பயணமும் தொடர்ந்துகிட்டே.
1: ரொம்ப சந்தோஷம் மகேஷ், ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மகேஷின் மாமா மற்றும் புவனாவின் அப்பாவாக பி சந்திரமோகன், மகேஷாக ஆர் பாலாஜி, புவனாவாக ஆர் சைலஜா, புவனாவின் தோழி ரேவதியாக எல் அருந்ததி, புவனாவின் அம்மாவாக டி லக்ஷ்மி, நிதி நிறுவன மேனேஜராக ஸ்ரீனிவாச முருகன், மகேஷின் அத்தையாக சி ஸ்ரீபிரியா, மங்கம்மாவாக ஏ ஹதிஜாபி ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி. 6050005, தொலைபேசி எண் 0413-2200115 மற்றும் 8870073-6622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள்

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30, 23:00. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பழம் சகோதரிகளான விஜயலட்சுமி, சித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக அண்டர் உலகம் என தொடங்கும் வேல் விருத்தம் கேட்கலாம்.

0: வாயினை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம், உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000 மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாதுப் பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சி மாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுபோ புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோ

0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50:30.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தாய் கண்ணிமையே தட்டாமல் வெறித்து பார்த்தாள்.

0: அந்த தெருவின் அகலம் முழுவதையும் அடைத்து குறுக்காக தோன்றிய அந்த சிப்பாய்களின் சாம்பல் நிற முன்னணி ஒன்று போல் நிதானமாக நிற்காமல் முன்னேறி வந்தது. அந்த அணைக்கு முன்னால் துப்பாக்கி சனியன்கள் வெள்ளி சீப்பின் பற்களைப் போல மின்னிக் கொண்டு வந்தன. விடுவிடை என்று நடந்து அவள் தன் மகனுக்கு அருகிலே போய் சேர்ந்தாள். ஆந்திரே பாவலுக்கு முன்னால் போய் நின்று தனது நெடிய உருவத்தால் பாவலை பாதுகாத்து மறைத்து நிற்பதைக் கண்டாள்.
1: உன் இடத்துக்கு போத்தோழா
0: என்று பாவல் உரக்க கத்தினான். ஆந்திரே தனது கைகளை பின்னால் நீட்டியவாறு தலையை பின்னால் சாய்த்து கொண்டிருந்தான். பாவல் அவனது தோளை பிடித்து தள்ளிக்கொண்டே மீண்டும் கத்தினான்.
1: பின்னாலே போ, இப்படி செய்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. கொடிதான் முதலில் போக வேண்டும். கலைந்து விடுங்கள்
0: என்று தனது வாளை சுழற்றியவாறே அந்த குட்டி அதிகாரி மெல்லிய குரலில் உத்தரவிட்டான். அவன் தனது கால்களை உயர்த்தி முழங்கால்களை சிறிதும் வளைக்காமல் பூட்ஸ் காலால் தரையை ஓங்கி மிதித்து நடந்து வந்தான். தாய் அந்த பூட்ஸ்களின் பளபளப்பை கண்டாள். கட்டையாக வெட்டிவிடப்பட்ட கிராப்பு தலையும் அடர்த்தியான நரைத்த நிற மீசையும் கொண்ட ஒரு நெட்டை மனிதன் அவனுக்கு புறத்தே பின்னால் நெருங்கி நடந்து வந்தான். அவன் ஒரு நீண்ட சாம்பல் நிற கோட்டு அணிந்திருந்தான். கோட்டின் விளிம்புகளில் சிவப்பு வரி கோடுகள் காணப்பட்டன. அவனது கால் சராயின் மஞ்சள் கோடுகள் கீழ்நோக்கி ஓடின. ஹகோலை போலவே அவனும் தன் கைகளை பின்னால் கோத்தவாறே நடந்து வந்தான். அடர்ந்த புருவங்கள் உயர்ந்து நிற்க அவனது கண்கள் பாவலின் மீது பதிந்து நிலை குத்தி நின்றன. தாயால் தான் பார்த்தவற்றை உணர்ந்தறிய முடியவில்லை. அவளது இதயத்திற்குள் ஒரு பயங்கர ஓலம் நிறைந்து விம்மி எந்த நிமிஷத்திலும் வெடித்து வெளிப்பாய்வது போல் முட்டி மோதும் அந்த ஓல உணர்ச்சியால் அவள் திக்குமுக்காடினாள். தன் மார்பை அழுத்தி பிடித்து அதை உள்ளடக்கினாள். ஜனங்கள் அவளை தள்ளினார்கள். எனவே அவள் தள்ளாடியபடி முன்னே நடந்தாள். ஞாபகமின்றி அநேகமாக நினைவிழந்து நடந்தாள் அவள். தனக்கு பின்னால் நின்ற கூட்டம் தம்மை எதிர்நோக்கி வரும் பேரலையால் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து செல்வது போல் அவள் உணர்ந்தாள். குடியை தாங்கி நின்றவர்களும் இன்னும் நெருங்கி போனார்கள். அந்த சாம்பல் நிற சிப்பாய்கள் இறுக்கமான சங்கிலி கோர்வையை இன்னும் நெருங்கி வந்தனர். பற்பலவித வண்ணங்கள் பெற்ற கண்களோடு ஒழுங்கற்று தெரியும் மஞ்சள் நிற வரி கோடுகளோடு விகாரமாக குலைந்து போன அந்த சிப்பாய் முகம் தெரு முழுவதும் அடைத்தவாறு முன்னேறி வருவதை பார்த்தாள். அதற்கு முன்னால் ஊர்வலம் வருபவர்களின் மார்புகளுக்கு நேராக ஏந்தி பிடித்த துப்பாக்கி சனியன்களின் கொடிய முனைகள் பளபளத்தன. அந்த கூட்டத்தினரின் மார்பகங்களை தொடாமலேயே அந்த கூட்டத்தை ஒவ்வொருவராக பிரித்து கலைத்துவிட்டன. தனக்கு பின்னால் ஜனங்கள் ஓடுவதையும் கூக்குரல் இடுவதையும் அவள் கேட்டாள்.
1: கலையுங்களாடா, விலாசவ் ஓடிப்போ, பின்னாலே வா பாவல், ஏய் கொடியை இறக்கு பாவல்
0: என்று நிக்கலாய் வெசோஷிகோவ் மெதுவாக சொன்னான்.
1: என்னிடம் கொடு, நான் அதை மறைத்து வைக்கிறேன்.
0: அவன் கொடியின் கம்பை பற்றி பிடித்து இழுத்தான். கொடி பின்புறமாக சாய்ந்து ஆடியது.
1: விடு அதை
0: என்று கத்தினான் பாவல். நிக்கலாய் சூடுபட்டது போல தன் கையை வெடுக்கென்று பிடுங்கினான். அந்த பாட்டு நின்றுவிட்டது. ஜனங்கள் நின்று விட்டார்கள். பாவலை சுற்றி ஒரு மதில் போல் நின்றார்கள். ஆனால் அவனே இன்னும் முன்னேறினான். ஏதோ ஒரு மேகம் வானத்திலிருந்து தொப்பென்று விழுந்து அவர்களை கவிழ்ந்து சூழ்ந்தது போல் திடீரென ஒரு சவ அமைதி நிலவியது. கொடியை சுற்றி நின்றவர்கள் சுமார் 20 பேருக்கு அதிகமில்லை. எனினும் அவர்கள் அனைவரும் அசையாது உறுதியோடு நின்றார்கள். தாய் பயத்தோடும் அவர்களிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று இனந்தெரியாத வெறுப்போடும் அவர்கள் பக்கமாக நெருங்கி சென்றாள்.
1: லெப்டினன்ட், அந்த பயலிடமிருந்து அதை பிடுங்கு
0: என்று குடியை சுட்டி காட்டியவாறு சொன்னான் அந்த கிழட்டு நெட்டை மனிதன். அந்த குட்டி அதிகாரி உடனே பாவலிடம் ஓடிப்போய் குடியை பற்றி பிடுங்கினான்.
1: கொடுத
0: என்று அவன் கீச்சிட்டு கத்தினான்.
1: எடுக்கையே
0: என்றும் உரத்த குரலில் சொன்னான் பாவல். கொடி வானில் பிரகாசத்தோடு நடுங்கியது. முன்னும் பின்னும் ஆடியது. பிறகு மீண்டும் நேராக நின்றது. அந்த குட்டி அதிகாரி தள்ளிப்போய் பின்னால் வந்து விழுந்தான். நிக்கலாய் தன் முஷ்டியை ஆட்டியவாறு தாயை கடந்து விரைந்து சென்றான்.
1: இவர்களை கைது செய்
0: என்று தனது காலை பூமியில் ஓங்கி அரைந்து கொண்டு சத்தமிட்டான் அந்த கிழட்டு நெட்டை மனிதன். பல சிப்பாய்கள் முன்னே ஓடினார்கள்.
1: அவர்களில் ஒருவன் துப்பாக்கியை மாற்றி பிடித்து சுழற்றி வீசினான். கொடி நடுங்கியது, முன்னால் சாய்ந்து விழுந்தது, சிப்பாய்களின் கூட்டத்தில் மறைந்து போய்

0: போய்விட்டது. ஹ என்று யாரோ ஒருவன் அசந்து போய் கத்தினான். தாய் தன் நெஞ்சுக்குள் புழுங்கி தவித்த பயங்கர ஓலத்தை அடிப்பட்ட மிருகம் போல் அலறிக்கொண்டு வெளியிட்டார்கள். அந்த சிப்பாய்களுக்கு மத்தியிலிருந்து பாவலின் தெளிவான குரல் ஒலித்தது.
1: வருகிறேன் அம்மா, போய் வருகிறேன் அன்பே.
0: தாயின் மனத்தில் இரண்டு எண்ணங்கள் பளிச்சிட்டன. அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் என்னை நினைவு கூர்ந்தான்.
1: போய் வருகிறேன் அம்மா.
0: அவர்களை பார்ப்பதற்காக தாய் குதிங்காலை உயர்த்தி எட்டி பார்க்க முயன்றாள். சிப்பாய்களின் தலை கூட்டத்திற்கு அப்பால் அந்திரேயின் முகத்தை அவள் பார்த்தாள். அவன் புன்னகை செய்து கொண்டே அவளுக்கு தலை வணங்கினான்.
1: ஆ என் கண்மணிகளே, ஆந்திரியூஷா, பாஷா
0: என்று அவள் கத்தினாள்.
1: போய் வருகிறோம் தோழர்களே
0: என்று அவர்கள் சிப்பாய்களின் மத்தியிலிருந்து சொன்னார்கள். பல குரல்கள் அவர்களுக்கு எதிரொலித்தன. அந்த எதிரொலி ஜன்னல்களிலிருந்தும் எங்கோ மேலிருந்தும் கூரைகளிலிருந்தும் வந்து குவிந்தன. யாரோ அவளது மார்பில் ஓங்கி அறைந்தார்கள். தனது கண்ணில் படிந்திருந்த நீர்த்திரையின் வழியாக அவள் அந்த சிவந்து கனன்ற குட்டி அதிகாரியின் முகத்தை தன் எதிரே கண்டாள்.
1: ஏ பெண் பிள்ள, தூரப்போ
0: என்று அவன் கத்தினான். அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவனது காலடியில் குடியின் கம்பு இரண்டாக முறிந்து கிடப்பதையும் அதன் ஒரு முனையில் சிவப்பு துணி துண்டு கொஞ்சம் ஒட்டி கொண்டிருப்பதையும் கண்டாள். அவள் குனிந்து அதை எடுத்தாள். அந்த அதிகாரி அவளது கையிலிருந்து அதை பிடுங்கி தூர பிடித்து தள்ளி பூமியில் ஓங்கி மிதித்தவாறு சத்தமிட்டான்.
1: நான் சொல்கிறேன், போய்விடு.
0: அந்த சிப்பாய்களின் மத்தியில் அந்த பாட்டு ஒலித்தது.
1: துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர் கால்.
0: எல்லாமே சுற்றி சுழன்று நடுங்கி மிதந்தன. காற்றில் தந்தி கம்பிகளின் இறைச்சலைப் போல ஒரு முணுமுணுப்பு சத்தம் நிரம்பி நின்றது. அதிகாரி விடுவிடு என்று ஓடினான்.
1: உங்கள் பாட்டை நிறுத்துங்கள்
0: என்று அவன் வெறி பிடித்து கூவினான்.
1: சார்ஜன் மேஜர் க்ரைனாவ்.
0: கீழே போட்ட உடைந்து போன கொடிக்கம்பை நோக்கி தாய் தட்டுத்தடுமாறி சென்றாள். மீண்டும் அதை கையில் எடுத்தாள்.
1: அவர்களது வாயை மூடி தொலை.
0: அந்த பாட்டுக்குரல் திமிரியது, நடுங்கியது, உடைந்தது, பின் நின்றுவிட்டது. யாரோ ஒருவன் தாயின் தோளை பற்றி பிடித்து திருப்பிவிட்டு முதுகில் கை கொடுத்து முன்னே நெட்டித் தள்ளி கத்தினான்.
1: போ, போய்விடு, தெருவை காலி செய்யுங்கள்
0: என்று அந்த அதிகாரி கத்தினான். சுமார் பத்தடிக்கு முன்னால் அவள் வேறொரு கூட்டத்தை பார்த்தாள். அவர்கள் கூச்சலிட்டு கொண்டும் திட்டிக் கொண்டும் சீட்டி அடித்து கொண்டும் தெருவை விட்டு விலகி சென்று வீட்டு முற்றங்களில் மறைந்து கொண்டிருந்தார்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பாசுரங்கள் அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும் ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும் ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 1:37 நிகழ்ச்சியில் தொடர்வது
3: நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு கூட புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் ஹேமவதி.

0: வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பதில்.
0: சரி, இன்றைய தலைப்பு அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள், அதாவது ஆராய்ச்சி துறையில பெண்கள் ஈடுபடுறாங்களா, குறிப்பா அறிவியல்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி துறையில எந்த அளவுக்கு இவங்க பயணிக்கிறாங்க, இதுதான் என்னோட கேள்வி.
1: நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை அப்படின்றது நமக்கு சந்தோஷம்.
0: நாளை போல் என்றுமே இல்லை,
1: நாளை போல் என்றுமே இல்லை. அது அருமையான ஒரு இதையும் நீங்க நிக்காம தொடரும் அருமையா சொல்லிருக்கீங்க. முன்னே நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோடிகளும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஜானகி அம்மான்ற பேரு கேட்டோன்னே நம்ம சிங்கர் ஜானகி ஞாபகம் வருவாங்க. ஆனா நம்ம கரும்பு இருக்குது இல்ல, இனிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கரும்புக்கான, இந்திய கரும்புக்கான சுவையை கொடுத்தது ஜானகி அம்மா என்ற ஒரு பெண். அவங்க ஒரு குரோமோசோம் கேட்டலாக்கை உருவாக்கி முதல் முதல்ல வெளிநாட்டில் போய் தாவர இயலுக்கு பட்டம் பெற்றவர்கள். அதனால இன்னைக்கு தான் அறிவியல் இருக்காங்க, பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்க, மேலை நாடுகள் ரிசர்ச் பண்றாங்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா முன்னோடிகள் நிறைய தடைகளை உடைச்சி, அண்ணாமணி என்ற ஒரு பெண்மணி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்னையோட மீடியா ஆர்டிக்கல் சொசைட்டி, அதுல வந்து அந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட தலைவராக அவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து எல்லா பெண்ணுக்கும் வைர நெக்லஸ் கல்யாணத்துக்கு போடுவாங்களாம். அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, எனக்கு வைர நெக்லஸ்லாம் நீங்கள் போட வேணாம், அந்த காசு எனக்கு இப்போ கொடுக்க. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்களா தெரியுமா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அறிவியல் விரிவுக்கு அந்த புத்தகம் தான் பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்பயும் நம்ம வந்து புத்தகத்தை குழந்தைகளுக்கு நண்பனாக்கணும், அவங்களுடைய போகின்ற எல்லையே வேற அப்படின்றது என்னுடைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிவியல்ல ஈடுபடாத துறையே இல்லை என்று சொல்ல முடியும். நம்ம கொரோனா வரமேது அதுக்கான மருந்துகள் கண்டுபிடித்ததுல பெண் மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகளை உண்மையில பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கா இருக்குது. மருத்துவத்துறையில பெண்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப கணிசமான அளவு இருக்குது. பெண்கள் வந்து தொடர்ந்து அறிவியல் துறையில ஈடுபடுவதற்கு, அந்த உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நீக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: ஓகே, அதாவது அறிவியல் ஆராய்ச்சியில பெண்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பயணிச்சிருக்காங்க. அதுல கணிதத்துல ஆரம்பிச்ச சகுந்தலா அம்மா, அவங்கள இருந்து எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஷார்ப் மைண்ட் இருக்கக்கூடியவங்க பெண்கள். அதனால ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கு பெண்களுக்கு வந்து மிக அதிகமான ஆற்றல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், இந்த அறிவியல்ல சாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு என்ன தேவை?
1: முதல்ல பெண்களால எல்லா சப்ஜெக்ட் படிக்க முடியும். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட், சாஃப்ட் சப்ஜெக்ட்ன்றது பிரிவு இருக்கு. இன்ஃபீரியர் சுப்பீரியர்னு கூட சொல்லலாம். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட், பயாலஜி கூட, அப்புறம் இந்த ஹியூமானிட்டிஸ் சொல்றோம்ல அது எல்லாம் இன்ஃபீரியர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த விஷயங்கள், அதாவது அந்த ஹார்ட் சயின்ஸ் ஆண்களுக்காகவும், இந்த சாஃப்ட் சயின்ஸ் அப்புறம் வந்து இன்ஃபீரியர் சயின்ஸ் தான் பெண்களுக்காகவும் வச்சு. ஆனால் நினைச்சு பாருங்க, டைப்ரைட்டிங்ன்ற ஒரு மிஷின் வந்தப்போ டைப்பிஸ்ட்ன்ற விஷயங்கள் வந்து நம்ம சினிமாவில் மட்டும் இல்லை, அதுதான் பெண்களை வந்து முதல்ல வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த விரல் வாகு அதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருப்பதனால டைப்பிஸ்ட் பெண்கள் கொண்டு வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு யாராச்சும் டைப்பிஸ்டோடு நின்றுவாங்களா, அதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பெண்களுக்கான தடை வந்து என்னன்னு கேட்டால், பெண்ணுன்றது உலகத்தினுடைய உற்பத்தியினுடைய மையம் வந்து பெண். அதனால அந்த உடல் சார்ந்து சில விஷயங்கள் பிரத்யோகமாக பெண்ணுக்கு இருக்கு. அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து ஒரு பயாலஜிக்கல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணால் நிறைய விஷயங்கள், அது ஒரு தடைன்னு எடுக்காம இந்த காலத்தில் சில விஷயங்கள் மாறி இருக்கு. ஒரு போன நூற்றாண்டுலேருந்து இந்த 26 வருஷத்துலேயே பார்த்த மாதிரி கூட நிறைய மாற்றங்கள். அந்த பெண்களுக்காக பிரத்யோக பொருட்கள், அவங்க பூப்படைஞ்சதுலேருந்து உள்ள மாத விளக்குலேருந்து உள்ள விஷயங்கள், அப்புறம் அவங்களுடைய கருவுற்ற காலத்தில் அவளுக்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாது. நம்மளுடைய உலக விரிவாக்கத்துக்கு ரொம்ப அவசியம் சொல்லிட்டு அந்த தடையை ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு சமூக கண்ணோட்டம் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பெண்ணுக்கு வந்து நேரத்தை பதவிக்கிறது, பெண்ணை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி பூட்டி வைக்கிறது இருக்குது இல்ல, அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா உடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பெண்ணுக்கு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அதை வந்து அந்த குடும்பத்துடைய பேரே கெட்டு போச்சு என்ன, ஒரே ஒரு எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கையில ஏதாச்சும் விபத்துகளோ அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டா ஆணுக்கு அந்த அந்த சங்கடங்கள் ஏற்பட்டால் பார்க்கறது மாதிரி நம்ம பெண்களுக்கு பார்க்கறதில்லை. அது குடும்பத்தினுடைய இதே கௌரவத்தையே காப்பாற்றக்கூடியவள் பெண் என்று இன்னுமே நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுடைய மனப்பாங்கினுடைய உண்மையான விஷயங்கள் கிடையாது. அப்புறம் நம்ம வந்து பெண் இந்த படிப்பை படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு போனால் போதும், பெண்ணு கசக்கக்கூடாது, மென்மையானவள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் உதாரணமாக முதல் முதலாக நம்ம

0: டாக்டரில் முக்கியமானவங்கன்னு கேட்டால் ஜோஷின்ற ஒருத்தவங்க, அவங்க வந்து ரொம்ப இளம் வயதிலே அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இறந்து போனோடனே அவங்களுக்கு வந்து மகப்பேறு மருத்துவம் படிக்கணும்னு ஆசை. அவர் கணவனுடைய உதவியோடு அவங்க போய் அங்கே மகப்பேறு மருத்துவம் படித்து இங்கே திருப்பி வந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது, அதுக்கு இங்கே உள்ள வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, நம்ம போயிட்டு கற்றுட்டு வந்து நம்ம சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி என்ற பெண்மணி நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மருத்துவர். இன்னைக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட்னு சென்னையில் இருக்கு. அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து உலகத்தினுடைய தரத்தில் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சொல்லும்ல அடிக்கல் நாட்டினவங்க அவங்க. அவங்க அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் ஆண் பெண் சமத்துவத்துக்கும் பெண் உரிமைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கமலா சொஹானின்னு ஒரு லேடி, அவங்க வந்து ரொம்ப அருமையாக அண்டர் கிராஜுவேஷன் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் ஆசை. யார்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணணும் ஆசை? சசிவி ராமனோட போய் ரிசர்ச் பண்ணணும் ஆசை. சசிவி ராமன் யார்? ஆசியாவிலே இயல்பியலில் முதல் முதல்ல நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் அவர் வந்து ஆணோட சேர்ந்து நீ வந்து ரிசர்ச்லாம் பண்ண முடியாது, நீ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன், பயங்கர போராடி உங்கள்கிட்ட தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுடைய படிப்பும் அவங்களுடைய செயல்முறையும் நல்லா இருந்ததுனால அதன் அடிப்படையில் அப்புறம் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்ட பிறகு விமன்ஸ்க்குலாம் நான் தனியாக ஹாஸ்டல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு போராட்டம் போட்டி சசிவனுடைய மனைவியே அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த சமூக மனநிலை இருக்குதில்ல, அது ஒரு பெரிய தடைக்கல். அந்த தடைக்கல் உடையும் பொழுது தான் நம்ம விஷயங்கள் ரொம்ப மாறும்னு சொல்லிட்டு இந்தியா மாதிரி உள்ள நாடுகளில் அந்த விஷயங்கள் பெரிய தடைக்கல். அது என்னைக்கு படிக்கல்களாக மாறுதோ அன்னைக்கு பெண்ணுடைய முன்னேற்றம் ரொம்ப நிறையா இருக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மேடம், இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் வந்து பெண்களுக்கு என்னெல்லாம் தடை கற்களாக இருக்குது அப்படிங்கிறது, சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொன்னீங்க. இப்போ பெண் விஞ்ஞானிகள் அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம்?
1: உதாரணமாக நீங்கள் பாருங்கன்னா, கருவிகள், எந்திரங்கள், மாவரைக்கிற கருவி, பழச்சாறு பண்ணுற கருவிகள்லாம் ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் என்னைக்கு வீட்டுக்கு கிரைண்டர் வந்துச்சோ, என்னைக்கு வீட்டில் ஜூஸ் பண்ணுற மிஷின் வந்துச்சோ, அப்போ தான் நிறைய பேருக்கு கிடைச்சிது. அந்த வடிவமைப்பு இருக்குது இல்லை, அதில் பெண்கள் இயங்குத்தன்மை எப்படி இருக்கும், என்ன ஹைட்ல இருக்கும், ஆணுக்கு பண்ற உயரத்துல பெண்களுக்கு கருவி பண்ண முடியாது. முதல்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டுக்கல்ல என்ன பண்ணி குழவி சுத்துது, பேஸ் சும்மா தான் உட்கார்ந்துருக்கு. ஆனா இங்க எந்த கருவி சுத்துது பாருங்க, குழவிதான் சுத்து, பேஸ் இருக்கு. இப்ப அங்க என்ன பண்ணுது, நம்மளுடைய கிரைண்டர்ல பேஸ் சுத்துது, குழவி அதுக்குள்ள நிக்குது. இந்த மாற்றங்கள்லாம் கூட வந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து பெண்கள் வந்து கருவிகளை பயன்படுத்த முடியாது. முதல்ல இன்னொரு பெரிய ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, முதல் விஞ்ஞானியான பெண்ணு தான். இது நான் பெண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லலை, வேட்டையாடுற சமுதாயம் தானே முதல்ல சமுதாயம் இருக்கு. அப்படி போகும்போது பெண் வந்து மகப்பேன் காரணமாக வேட்டைக்கு போகாம வீட்டில் இருக்க முடியாது. அவ ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறைய குறை இருக்கு, அதுல சில குறையை மட்டும் நம்மளால சாப்பிட முடியுது, எல்லா குறையும் ஏன் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த விதைகளை சேகரித்து அவள் வீட்டு, இப்ப இப்ப கூட பாருங்க, ஆணுக்கு கார்டனிங்ல விவசாயி ஆணா இருக்கலாம் வீட்டுல, ஆனா கார்டனிங் வீட்டுல ஒரு செடி வளர்க்கணும்னா அதுக்கு பெண்கள் தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்படி பண்ண அந்த ஆராய்ச்சிகள் விவசாயத்தை சொசைட்டியை முன்னேறிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஹோம் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பெண்கள் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, அது பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கும் பொழுது அது ஆண்கள் கையில போயிடுது. ஆனா வீட்டில் ஹோம் சயின்ஸ் பண்றது இருக்குல்ல, என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னைக்காச்சும் ஒரு பசம் மாதிரி சாதத்தை நம்ம அம்மா நமக்கு படைச்சிருக்காங்களா, சாப்பிட்றதுக்கு வந்து என்னைக்கும் நல்லா நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வகையில தான் சாதம் வேற வேறையா நிறைய நல்லா போட்டு குழம்பு போட்டு சாப்பிட மாதிரியே இருக்கு. இந்த இருக்கிற கெமிஸ்ட்ரியில பெண்கள் ரொம்ப தேர்ந்தவங்க. இப்ப நம்மளுடைய விஞ்ஞானியிலே பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பெண்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய விஞ்ஞானியில முக்கியமா பார்க்கும்போது, முன்னாடியே நான் வந்து கமலா சோஹானியை பத்தி சொன்னேன். கமலா சோஹானி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இயற்பியல்ல அவங்க பயங்கரமான விஷயங்கள் பண்ணிட்டு, வானவியல்ல அவங்க பயங்கரமான விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திரா மேடம் வந்து மேலை நாடுகளுக்கு சமமா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் மூலம் குழந்தைகள் உண்டாகிறத முதல் முதல்ல லண்டன்ல தான் மேரி பிரவுன்ற பெண் குழந்தை பிறந்தாங்க. அதுக்கு 10 வருஷம் கூட இல்லை நமக்கு வந்து அந்த மாதிரி செயற்கை முறை கருவுதல் மூலமா குழந்தைகள் உண்டாக்குறது இந்திரா என்ற பெண் டாக்டர் வந்து பாம்பேல பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான முன்னேற்றம்னு சொல்ல முடியும். அசிமா சாட்டர்ஜின்னு ஒரு முக்கியமான பெண்மணி, சமையல் சிறந்த வேதியியல் நிகழ்வுன்னு

0: இந்த விஷயத்த பண்ணதுல அசிமா சாட்டர்ஜி முக்கியமானவங்க. நம்ம இந்தியால வேதியியலை பத்தி படிச்சுட்டு மேலை நாடுக்கு சென்று அங்கேயும் இந்த வேதியியலும் மருத்துவம் விஷயங்கள்லாம் படிச்சுட்டு மலேரியா எதிர்ப்பான நோய், வலிப்பு நோய்க்கான மருந்து, மருத்துவ தாவரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்திய அறிவியல் துறையில அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. பீபா சௌத்ரி என்ற ஒரு பெண்மணி இந்த காஸ்மிக் ரே என்ற ஒரு துகள், இயல்பியல ஒரு முக்கியமான துகள், அந்த துகளை பத்தி அவங்க சிறப்பான ஆய்வுகளை பண்ணியிருந்தாங்க. அண்ணாமணி வந்து நான் சொன்ன நம்மளுடைய மெட்ரியாலஜிக்கல் சொசைட்டியோட தலைவராக அவங்க இருந்தாங்கன்னு சொன்னேன். இதோட வானிலை ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இந்த வானிலை ஆய்வுத்துறையில பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக நிறைய கருவிகளை பத்தி கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய விண்ட் எனர்ஜி பத்தி உள்ள கருவிகள், சூரிய கதிர்களை பத்தி அளவீட்டு கருவிகள் போன்ற பல கருவிகளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கமலா சோகானி வந்து நிறைய பாலின சமன்பாட்டுக்காக உழைச்சவங்கள முக்கியமான விஷயம். அப்புறம் கல்பனா சாவ்லா பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து முக்கியமான நிகழ்வுகளை, வரலாற்று உண்மைகளையும் அவர் கண்டுபிடிச்சவங்கள அவங்க முக்கியமான ஒன்று. ரீத்து கரிவால் என்ற பெண் வந்து ராக்கெட் ஏவுதல்ல முக்கியமான பணிகளை, நம்ம நிறைய கனவுகளை விதைத்து கொண்டே இருப்பவர்கள். முத்தையா வனிதா என்ற பெண்மணி அந்த சந்திராயன் போன்ற நிகழ்வுகள்ல அவங்கள முக்கியமான விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இந்தியாவுடைய விஞ்ஞானிகளை பார்க்கும் பொழுது நமக்கு கங்கனா என்ற ஒரு மருத்துவர் நம்மளுடைய கோவிட் காலத்துல கோவிட்டுக்கான மருந்துகள் தயாரிப்புல இந்தியாவுக்கு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தாங்க.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க பல துறைகள்ல ஆய்வுகளை பண்றதுல. இப்போ இன்னும் எதிர்கால பெண்களுக்கு ஆராய்ச்சி துறையில் எப்படி இருக்கு?
1: பெண்கள் ஆராய்ச்சி துறையில பண்ணணும்னு சொன்னா குவாலிபிகேஷன் அங்க போறது எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான். ஆணுக்கு இருக்கின்ற அதே விஷயங்களை அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல அவர்களுடைய தடைகள் ஏதாச்சும் வந்தா அதுக்குள்ள லீவ் எல்லாம் நிறைய கொடுக்கணும். அவங்க மறுபடியும் அவங்க பதவி போகாம மறுபடியும் அதுல கன்வியூ பண்றதுக்குள்ள இதுகளை பண்ணணும். அது நம்ம இந்தியா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கு. உதாரணமா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு மகப்பேறுக்கான விடுப்பு இப்ப அரசாங்கம் கொடுக்குது. அதை தாண்டியும் அவளுக்கு தேவையே இருக்குமானால் அவர்கள் பண்றதுக்கும் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது விஞ்ஞானிக்கலாம் எப்படி முடியும் நம்ம கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களுடைய திறமைகளால தடைபடாமல் இருப்பதற்காக கொஞ்சம் நிறைய லீவு அந்த மாதிரி விஷயங்களை ஆண்களுக்கு உள்ள வரையறையிலிருந்து பெண்களுக்கு மாற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. நிறைய துறையில வந்து பெண்கள் வந்து ஒரு லெவல்ல அடுத்த லெவலுக்கு போகாம மிக உயர் பதவி அவங்க எங்க ஆராய்ச்சி பண்றாங்களோ அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உயர் பதவியில் பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது மாதிரி 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்லாம் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்களையும் அந்த பெண்களுக்கு உள்ள அமைப்பில் அதை பண்ணணும். யார் சீனியரோ அவங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுக்கணும். பெண் என்பதனால பெண்களும் மறுக்கக்கூடாது அரசாங்கமும் மறுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என்னன்னு கேட்டால் பெண்கள் வந்து வேலை நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரமும் டோட்டலா ஒர்க்கிங் அவர்ஸ் ஒன்னா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு உள்ள நேரங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது. கண்டிப்பா ஒரே ஆராய்ச்சி கருதான். அதை ஆண்கள் பார்ப்பதற்கும் பெண்கள் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பெண்கள் உலகம் ஆண் உலகம் என்று வித்தியாசம் இருக்கு. உடல்ல சில பெண்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சேர்த்துதான் அந்த நம்மளுடைய ஆராய்ச்சியில பெண்களை நம்ம ஈடுபடுத்த முடியுமா? இப்ப மேரி கியூரியோட படத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தா அவங்க எவ்வளவு லீனா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரெக்கார்டை யாருமே உடைக்கல. ஏன்னு கேட்டா இயல்பில ரெண்டு விஷயம் அவங்க நோபல் பரிசு பெற்றாங்க. ஒன்னு பிசிக்ஸ்ல அவங்க கணவனோட சேர்ந்து பியரி கியூரியோட பெற்றாங்க ரேடியேஷனுக்காக. அடுத்தது ரேடியம் கண்டுபிடித்ததுனால அவங்க பெற்றாங்க. உலக நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சிக்காக ரேடியத்தை பண்ணுச்சு. எந்த ஆராய்ச்சி பண்ணாங்களோ அந்த ஆராய்ச்சியிலே அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அது தன்னுடைய அதுவும் இல்லாம அது நோபல் குடும்பம்னு சொன்னோம். அவருடைய மகள் வந்து ஐரின் கியூரியும் அவங்களோட சேர்த்து பண்ணி அவங்களுக்கும் அவருடைய ஃபெட்ரிக் கியூரி அவங்களுடைய மருமகனுக்கும் சேர்ந்து அவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கினார். ஒரே குடும்பத்தில் 3

0: நோபல் பிரைஸ் பெற்ற குடும்பம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கேட்டால், லிட்டில் கியூப்ஸ் என்ற ஒரு கருவியை வச்சுட்டு செகண்ட் வேர்ல்டு வார் டைம் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களுடைய உடல் எப்படி நலிவுட்ட போது கூட அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய ரேடியேஷன் என்ற ஆராய்ச்சிக்காக அவங்க நோபல் பிரைஸ் பெற்று அதனாலே அவங்களுடைய முடிவு வந்துச்சு. அதனால என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஆராய்ச்சி அது மாதிரி விஷயங்கள் வந்து ஆணுக்கு இணை பெண்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய நேரம், அவர்களுடைய மகப்பேறு விடுப்பு இதெல்லாம் இன்னும் திட்டமிடணும். நிறைய விஷயங்கள்ல இந்தியா உட்பட பல நாடுகள் முன்னேறியிருக்கு, இன்னும் முன்னேறும் என்று நம்புவோமா?
1: இல்லை, இப்போ பொதுவாக வந்து ஒர்க் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த உளவியல் ரீதியாக பெண்களுக்கான வேலைக்கான நேரங்கள், வேலை செய்யக்கூடிய தன்மைகள், வேலைகள் இது எல்லாமே வந்து வித்தியாசப்படணும் அப்படின்னு சொல்லியே ஒரு சைக்காலஜி பிரிவு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் பெண்களுக்காக இங்க ஒரு வகையான ஹைபிரிட் ஒர்க்கிங் மெத்தட் அப்படின்னு இப்போ இன்னும் கான்செப்ட் வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. இது வந்து வெளிநாடுகளில் இது பிரபலமா இருக்கு. ஆனா இங்க வந்து இன்னும் அந்த ஒர்க் சைக்காலஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. அதாவது ஹைபிரிட் ஒர்க்கிங், சில நேரங்களில் வீட்டில இருந்து வேலை பார்க்கலாம், சில நேரங்களில் அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்க்கலாம், நேரம் காலம் வித்தியாசப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியாக ஒரு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று கூடி வரும்போது நிச்சயமாக பெண்களும் அறிவியல் துறையில மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகளுக்கு அவங்களுக்கு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.
0: ஆமா, கண்டிப்பா. ஆசிரியர் நீடுதான் பாடம் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சுகள் சுட்டி கொண்டு இதுக்கு வந்து ஆசிரியருக்கு நிறைய இருக்குது. ஆனா ஆசிரியர்கள் வந்து நின்றுட்டு பாடம் எடுக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலையெல்லாம் இருக்குது விஷயங்கள்ல. ஆனா ஆசிரியர்கள் வந்து குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்தும் இருக்கணும். எப்படி வந்து ஒரு கடையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு வந்து உட்காருவதற்கு இருக்கை கொடுக்கணும் என்பது, ஆசிரியர்களை உட்கார்ந்தும் பாடம் எடுக்கலாம். ஏன்னா ஆசிரியர் வந்து ஸ்மார்ட் கிளாஸ்ல வந்து டிவியில எடுத்தாலோ அல்லது வகுப்புல எடுத்தாலோ அவங்க நின்றுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து தொடர்ந்த வகுப்புகள் இருக்கும் போது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் நிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வே பண்ணி ஆசிரியர்களுக்கு உட்காரத்துக்கு நேரம் கொடுக்கணும். இத்தனைக்கு மேல பீரியட் கொடுக்க கூடாதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட நம்மளுடைய பெண்களுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு.
1: ஸோ ஆராய்ச்சி துறையில இன்னும் பல முன்னேற்றங்கள் வர வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். குறிப்பாக இப்போது அறிவியல் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய தளங்கள் நமக்கு தேவை. அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது உங்களுடைய இந்த அறிவியல் இயக்கம். இப்போ இந்த இயக்கத்தின் வாயிலாக பெண்களுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கிற மாதிரி என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க?
2: நாங்கள் எந்த வான் நிகழ்வு நடந்தாலும் அதை உடனே வந்து குழந்தைங்கள்ட்டையும் பெரியவங்கள்ட்டையும் கொண்டு போவோம். உதாரணமாக நம்ம சொல்கிறோம், டெய்லி 12 மணிக்கு நம்ம உச்சிக்கு மேலே சூரியன் வருது நினைக்கிறோம், இது புதுக்கருத்து. அதே மாதிரி சூரியன் எப்பயும் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையுதுன்னு சொல்கிறோம், அது புதுக்கருத்து தான். வருஷத்தில் 2 நாள் தான் நம்ம ஊரில் கிழக்கில் தோன்றி மேற்கில் சூரியன் மறையுது. ஒன்று வந்து வடக்க போமேது சூரியன், ஒன்று தெற்க போமேது. உத்தராயன் நமக்கு ஏப்ரல் 21, தட்சிணாயன் நமக்கு ஆகஸ்ட் 22. சமீபத்தில் ஆகஸ்ட் 22 நாங்கள் நிழலில்லா நாள் எடுத்து, அதாவது அன்னைக்கு 12-14 நம்மளுடைய நண்பகல், அன்னைக்கு நீங்கள் சூரியனுக்கு கீழே நின்னீங்கன்னா உங்கள் நிழல் கால்குள்ளே ஓடும். அந்த நிகழ்ச்சியை 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு மேலே ரயில்வே எல்லாருக்கும் கணக்கு பத்தி தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே, நம்ம கேட்டால் எல்லாருக்கும் நம்ம கணித மூலை நமக்கு. லீலாவதின்னு பாஸ்கராச்சாரியோட பெண்ணு ஒரு பழமொழியே இருக்கு, என்ன லீலாவதியா? லீலாவதி என்ன பண்ணுவாங்களோ மரத்தை இப்படி பார்த்துட்டு அதுல எத்தனை இலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன்ஸ் வச்சுட்டு எவ்வளவு இலைகள் லீலா பாஸ்கராச்சாரியோட லீலாவதியான்னு கேட்கிற மாதிரி அவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்க. இந்தியாவுடைய கணித அறிவு ரொம்ப விஷயங்கள் சொல்றோம். கோலம் போடுறது எவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் நாம வச்சுக்கோங்க. கோலத்துல 4.4 வருஷத்துல எத்தனை கோலம் போட முடியும், இந்த மேட்ரிக்ஸ் எப்படின்ற நிகழ்ச்சி நாங்கள் பண்றோம். அப்புறம் சாதாரணமா என்ன பண்ணுவோம்னு கேட்டா, பொது இடங்கள்ல போய் இட்லி எப்படி வேகுதுன்னு கேப்போம். நாங்க பஸ்ல இருந்து இறங்குறவங்களை, நடந்து போயிட்டு இருக்கவங்கள ஒரு நிமிஷம் இட்லி எப்படி வேகுதுன்னு கேப்போம். கேட்டோன்னா சில பேர் பதில் சொல்லுவாங்க, சில பேர் இப்போ வேலை இல்லையான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இட்லி வேகிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான், ஆனா அதை எப்படி வேகுது, வாட் இஸ் த சயின்ஸ்ன்றது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். தாளை போட்டா போய் தலைக்கு போறது நேரம் ஆகுது, அந்த தாளே அப்படியே சுருட்டி போட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுது. ஏன் தாள் சீக்கிரம் போகல, அதே சுருட்டி போட பேப்பர் போச்சு. இதுதான் கலீலியோ பைசா குரோபரத்தில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தானே இது. அது என்னன்னு கேட்குது. இது என்னன்னு கேட்டால் நம்ம சயின்ஸை பற்றி தெரியாதவங்களே இல்லை, எல்லாருக்கும் அறிவியல் தெரியும். அதுலேயும் பாண்டிச்சேரியில் வந்து லிட்ரஸி ரேட்டு 80% இருக்கும்போது எல்லாரும் 10th வரைக்கும் உலகத்தில் 10th வரைக்கும் உள்ள சயின்ஸ் பொது சயின்ஸ் நாங்கள் அறிவியல் இயக்கத்தை கண்டுபிடிச்சது. அப்போ எல்லாருக்கும் அடிப்படை சயின்ஸ். நான் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்து அந்த சயின்ஸ் புக்கெல்லாம் பார்த்தா எல்லா நாட்டோட சயின்ஸ் புக்கெல்லாம் ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்மளும் அதே தான் படிக்கிறோம். ஜென்ரல் சயின்ஸு நமக்கு 10th கிளாஸ் வரைக்கும் தெரியும். அதை வச்சு நம்மளும் நம்ம சுற்றி இருக்க உலகத்தையும் புரிஞ்சுக்கொள்வதற்குள்ள ஏற்பாடுகளை நிறைய செஞ்சு தரும்.
1: சரி, இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னும் போது ஆய்வுக்கூடங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆய்வகங்கள் எந்த அளவுக்கு புதுச்சேரியில் இப்போ ஆய்வுக்கூடங்கள் ஆய்வகங்கள்லாம் இருக்குது அறிவியல் ரீதியான ஒரு ஆராய்ச்சிகளுக்காக?
2: நம்ம உதாரணமாக பார்க்கும் பொழுது மெடிசனில் நம்ம ரொம்ப எக்ஸப்ளரியாக இருக்கோம், ரொம்ப முன்னேற்றமாக இருக்கிறோம். நிறைய ஆராய்ச்சிகள் போகுது, அதுக்கு வந்து நிறைய ஐசிஎம்ஆர்ன்ற துறைகள்லாம் இருக்குது, அதுக்கு ஃபண்டு மெடிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் மற்ற

எங்கள்ட பார்க்கும் பொழுது ஒரு இயல்பியல் ஆராய்ச்சி, வேதியியல் ஆராய்ச்சி, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்தில் இருக்க வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஆராய்ச்சி, நோய் பரப்பும் கிருமிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அந்த ஆராய்ச்சி நிறுவனமாக அது இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் லேபு அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னோடிகளாக தான் இருக்கு. நிறைய பேர் அதில் ரிசர்ச் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் லெவலில் உள்ள ஆராய்ச்சிகள் பத்தாது. லேர்னிங் பை டூயிங், கிட் வச்சு அதை செய்யறது, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கறது, பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, பிராக்டிக்கல் மார்க் இருக்கு, எல்லாருக்கும் 3 மார்க் வாங்கிடுறோம். ஆனால் அந்த விஷயங்களை, கருவிகளை செஞ்சு பார்க்குறோமா இல்லைன்னு கேட்டால் அந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக மார்க் வாங்குன்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அந்த விஷயங்கள் குறைவாக தான் இருக்கு. செய்து பார்த்தேன், புரிந்து கொண்டேன், இதுதான் நான் கேட்டேன் வந்து மறந்து போகும், பார்த்தேன் ஞாபகம் வந்தது, செய்தேன் புரிந்து கொண்டேன், இதுதான் கற்றலினுடைய அடிப்படையான விஷயம். கையால் செய்யும் பொழுதுதான் நமக்கு மல்டி சென்சஸ் நமக்கு அப்ளை ஆகும், அதான் செய்யணும். அதனால முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கருவிகளை கையாள்ந்ததுனால்தான் மனுஷன் உயர்ந்திருக்கான். இவ்வளவு கோடி மனுஷன் இருக்க இந்தியாவில் சசிராமனுக்கு

0: குறைவதற்கு. செய்து பார்த்தேன், புரிந்து கொண்டேன். இதுதான் நான் கேட்டேன் வந்து மறந்து போகும், பார்த்தேன் ஞாபகம் வந்தது, செய்தேன் புரிந்து கொண்டேன். இதுதான் கற்றலினுடைய அடிப்படையான விஷயம். கையால் செய்யும் பொழுதுதான் நமக்கு மல்டி சென்சஸ் நமக்கு அப்ளை ஆகும், அதான் செய்யணும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கருவிகளை கையாள்ந்ததுனால்தான் மனுஷன் உயர்ந்திருக்கான். இவ்வளவு கோடி மனுஷன் இருக்க இந்தியாவில் சசிராமனுக்கு பிறகு யாரும் நோபல் பரிசு வாங்கவில்லை என்பதே ஒரு வருத்தமானதான் விஷயம். 1930களே அவர் வாங்கிட்டார். அந்த ஒரு பெரிய ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. என்னைக்கு நம்ம கையால செஞ்சு பார்க்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து கருவிகளை உற்பத்தி பண்ண முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்கள் நினைவிற்கு 102.8 FM ரெயின்போவில் இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டிவி ரங்கராஜன் அவர்கள்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இப்ப குறிப்பா வந்து கனவு காணக்கூடிய ஒரு பெண் குழந்தை அறிவியல் துறையில சாதிக்கணும் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும்?
4: நேற்றைய கனவு தான் இன்னைக்கு நினைவாயிரு. அதாவது கனவு காணணும், ஆனா வந்து உறக்கத்தில் எல்லாம் விழித்து கொண்டே இருப்பதுன்னு யார் சொன்னான்னு தெரியும். கனவுன்றது நெஜத்துல நீ காண்பதுதான் கனவு. கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால கனவுகள் மெய்ப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து சென்றிருக்குது. ஒரு குழந்தை வந்து சயின்ஸ் பொறுத்த இருக்கும் பாட்டு, ஒய், ஹவ், இந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, இதை குழந்தைகள் கேட்பாங்க.
1: ஏன், எதற்கு,
4: எப்படின்றதை கேட்பாங்க. அந்த விஷயத்த கேட்கும் பொழுது நம்ம தெரிஞ்சதை தெளிவா சொல்லி தரணும். ஏதாவது செய்து காட்ட முடிஞ்சதா செய்து காட்டணும், தெரியாததை சொல்லக்கூடாது. அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும். யார் நம்மள்கிட்ட கேட்டாலும் அதுக்கு தெளிவான விஷயங்கள். உதாரணமா, சூரியனை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வந்துச்சு, உடனே நிறைய போன் கால்ஸ் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. உடனே அது கண்ணை பார்க்கலாமான்னு பயத்துல கேட்டவங்க இருக்காங்க. அது என்ன ஒருங்கன்னு சொல்லிட்டு, இது என்ன ரொம்ப அதிசயமான விஷயமானு கேட்டிருந்தாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்ப தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் விஞ்ஞானம் பிடிக்கும், எல்லாருக்கும் விஞ்ஞான மனப்பான்மை உண்டு. மூட நம்பிக்கைகள் இருக்கிறது தனி விஷயம், ஆனா மூட நம்பிக்கைகளை வெண்டி எடுப்பதற்கு என்ன வேணும், நீங்க அறிவியல தெளிவா சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதனால குழந்தைகளா இருக்க மீது இந்த கேட்கிற விஷயத்தை நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதை வந்து புடுங்கி அடிச்சிடக்கூடாது. புட்டி வச்ச எதுவுமே யாருக்கும் பயன் இல்லாத இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல வந்து கேள்விகள் கேட்பதற்கு சொல்றேன். சயின்ஸ் இஸ் நாட் ஆன்சரிங் பள்ளிக்கூடம் சொல்லிட்டாச்சு. வளர வளர என்னன்னு கேட்டாங்க, பள்ளிக்கூடம் சமூக

0: சமுதாயமும் குழந்தையை வந்து என்னன்னு கேட்டா அமைதி ஆக்கிறது. அமைதி ஆக்கும் பொழுது கேள்வி இல்லாம போகுது. அதனால கனவு காணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நம்மை சுற்றி யார் யாரு கனவு காண்றாங்களோ இந்த கனவுகளை மேம்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் நம்ம முன்னோடிகள் இருக்கு. வானமே இல்லை, அதனால நம்ம இந்த வழிகாட்டல் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேடம், நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்னும் ஆய்வுகள் நிறைய செய்யணும். பெண்கள் ஆராய்ச்சி துறையில, குறிப்பா அறிவியல் ஆராய்ச்சி துறையில நிறைய பரிமளிக்கணும். அதற்கான பாதை இன்னும் வெகு தூரத்துல தான் இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தளத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இதுல ஈடுபடுவாங்க, ஊக்கப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சியில வந்து நீங்க எங்களோட இவ்வளவு நேரம் பல செய்திகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: ரொம்ப நன்றி. எனக்கும் அறிவியல் இயக்கத்தை பற்றியோ அறிவியலை பற்றியோ பேசுவது ஒரு நல்ல பொழுதாக இது அமைந்தது. நன்றி, வணக்கம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005, தொலைபேசி எண் 04132200115 மற்றும் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். நேரம் 2:35 ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடல் பயிற்சி.
1: இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலுக்கு சேதோ முகுட் லாயி
3: சேதோ முகுட் லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவ பகாலி
3: பாவ பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட

இப்போ முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையாக ஸ்ரத்தையாக கற்றுக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரலில் இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற் பயிற்சி கேட்டோம்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மூரார்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், சென்னை கொரட்டூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ஐசௌஸ், அறந்தாங்கி, செம்பரம்பாக்கம், காரையூர், அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், பூவிருந்தவல்லி, வில்லிவாக்கம், தாமிரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பெரம்பூர், திருவேற்காடு, சென்னை, திருநின்றவூர், ஆலந்தூர், மணப்பாறை, மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம், மடிப்பாக்கம், சத்தியமங்கலம், ரிஷிவந்தியம், நெற்குன்றம், அம்பத்தூர், லப்பைக்குடிக்காடி, கொளப்பாக்கம், சென்னை பேசின் பாலம், தொழுதூர், மாதவரம், கள்ளக்குறிச்சி, செய்யாறு, பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், எறையூர், வேப்பந்தட்டை, திருவாடானை, கொடிவேரி, ஈஞ்சம்பாக்கம், மதுராந்தகம், மணிமுத்தாரணி, வெட்டிக்காடு, கவுந்தப்பாடி, வடசரபாக்கம், திருமன்னூர், கொடநாடு, கொளத்தூர், சாலிகிராமம், மடிப்பாக்கம், புழல், நகுடி, குன்றத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், மேடவாக்கம், வடபழனி, கோவில்பட்டி, முகலிவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், சிவகங்கை, கீழ்ப்பாடி, குடுமியான்மலை, அம்பத்தூர், ஆனைமடுவு அணை, அடையாறு, பள்ளிக்கரணை, ஸ்ரீபெரும்புதூர், புதுவேட்டக்குடி, கீழச்செருவாய், கண்ணகி நகர், பெருங்குடி, உதகமண்டலம், உத்தரமேரூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், வட்டானம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தீர்த்தாண்டநத்தம், செய்யூர், சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது.

0: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல், விழுப்புரம், செங்கல்பட்டு, கரூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33.6 டிகிரி செல்சியஸ்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि विश्व के नेता कल से शुरू होने वाले 18वें ब्रिक्स शिखर सम्मेलन के लिए नई दिल्ली में एकत्र हो रहे हैं। सोशल मीडिया पोस्ट में श्री मोदी ने विश्वास व्यक्त किया कि सम्मेलन में विभिन्न मुद्दों पर सकारात्मक और सार्थक चर्चा होगी और इसका मार्गदर्शक उद्देश्य विश्व कल्याण होगा। एक रिपोर्ट।
2: भारत मंडपम में आयोजित होने वाले 2 दिवसीय शिखर सम्मेलन में ब्राजील, चीन, मिस्र, इथियोपिया, इंडोनेशिया, भारत, ईरान, रूस, सऊदी अरब, दक्षिण अफ्रीका और संयुक्त अरब अमीरात सहित 11 प्रमुख उभरती और विकासशील अर्थव्यवस्थाएं एक साथ आएंगी। इस वर्ष ब्रिक्स शिखर सम्मेलन का विषय है लचीलापन, नवाचार, सहयोग और स्थिरता के लिए निर्माण। शिखर सम्मेलन में रूस के राष्ट्रपति व्लादिमीर पुतिन, चीन के राष्ट्रपति शी चिन फिंग, दक्षिण अफ्रीका के राष्ट्रपति सिरिल रामाफोसा, मिस्र के राष्ट्रपति अब्दुल फतह असीसी, इंडोनेशिया के राष्ट्रपति प्रबोवो सुबियांतो, ईरान के राष्ट्रपति मसूद पजिश्कियन और अबुधाबी के युवराज शेख खालिद बिन मोहम्मद बिन जायद अल नाहयान सहित विश्व के कई बड़े नेता भाग लेंगे। इथियोपिया के प्रधानमंत्री आबी अहमद अली भी इसमें शामिल होंगे। ब्राजील का प्रतिनिधित्व विदेश मंत्री माउरो वीएइरा करेंगे। सऊदी अरब के विदेश मंत्री युवराज फैसल बिन फरहान अल सऊद भी शिखर सम्मेलन में शामिल होंगे। ब्रिक्स सदस्य देशों के नेता भारत मंडपम में भारत इनोवेट्स प्रदर्शनी भी देखेंगे। सुपर्णा की रिपोर्ट के साथ समाचार कक्ष से मैं मुकेश कुमार बल।
1: प्रधानमंत्री मोदी आज नई दिल्ली में रूस के राष्ट्रपति व्लादिमीर पुतिन के साथ द्विपक्षीय वार्ता करेंगे। दोनों नेताओं के बीच आपसी हित के मुद्दों पर चर्चा होने की संभावना है। बैठक के दौरान यूक्रेन रूस संघर्ष, पश्चिम एशिया संकट, व्यापारिक संबंध और ऊर्जा सहयोग जैसे मुद्दों पर चर्चा हो सकती है।

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5 மணி. வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை இலைவரிசையின் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

நேரம் 5:41. மாலை நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்லையா, வெகு தூர பயணத்துலையா, வேலை முடிஞ்சு ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்களா? உங்கள் மாலை பொழுது இனிமையாக்க எங்கள் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஜன்னல் என்கிற வரிகளில் பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் பவதாரணி குரலில்

மாலை நேரத்தின் அழகிய நேரத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா மற்றும் பி உன்னிகிருஷ்ணன் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷினி பிரியா திவ்யா குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் பொன் மாலை பொழுது ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1815 கிலோஹெட்ஸோடு.

நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருவது பொறி திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ மற்றும் தீனா குரல்களில்.

மனமயங்கும் மாலை பொழுதில் ஜன்னல் வரிகளில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மலை வரிசை. நேரம் 5:23:53. அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து ஹரிணி மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில்.

நேர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:30 முதல் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் தேசிய ஆசிய கோப்பை டி20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 6:12. இனிமையும் இசையும் நிறைந்த இசை பயணத்தில் திரை இசை நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து, அபய் ஜோத்பூர்கர் மற்றும் ஹரிணி குரல்களில்.

இனிமையான மாலை பொழுதில் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வினிதாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில். மன்னிக்கும் இதயம்தான் கடவுளின் இதயத்திற்கு சமம். மன்னித்து கொண்டே இருக்கலாம் மன்னிப்பாயா பாடலோடு.

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இம்மாநாட்டில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். மாநாடு குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: உலக பொருளாதாரத்தில் நெகிழ்வுத்தன்மை, நீடித்த தன்மை, புதுமையாக்கம் மற்றும் ஒத்துழைப்பை கட்டியமைத்தல் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெறும் 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபட்டா எல்சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ உள்ளிட்டோர் அடங்குவர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். இத்தகைய சந்திப்புகளில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உடனான முதலாவது சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஷ்கியானை சந்திக்கிறார். ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்ரேஸை பிரதமர் சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் ரஷ்ய கூட்டமைப்பின் முதலாவது துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நிதி உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். இருதரப்பு ரீதியில் முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மேரோ வியேரா, உருகுவே வெளியுறவு அமைச்சர் திரு மரியோ லுபேட்கின் ஆகியோரை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் நாளை தொடங்கவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது பொருளாதாரத்தின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதே ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கிய உத்தியாக திகழ்வதாகவும், இதர நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீடித்த தன்மையை ஊக்குவிக்க தேவை இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் இன்க்யூபேட்டர் அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், புதுமை படைப்புகளின் அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் சூழலை ஊக்குவிக்க தனி நிதி அமைக்கவும் இந்தியா விரும்புவதாக அவர் தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் 40% பங்களிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் தங்களின் பொருளாதார வலுவை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளாகவும் செல்வ வளமாகவும் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம் என்று தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் பரஸ்பர வர்த்தகத்தை தங்களின் சொந்த

0: ஆணையம் மூலமாக மேற்கொள்ளவும் இந்தியாவின் யுபிஐ பணப்பரிமாற்ற வசதியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளவும் முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய பொருளாதார வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மக்சிம் ரெஷிட் நிக்கோ உள்ளிட்டவர்களும் பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்று ஆச்சாரிய வினோபா பாவே பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அனைத்து மக்களின் நலன் மற்றும் அதிகார மேம்பாட்டிற்கு பல்வேறு விதங்களில் பாடுபட்டவர் ஆச்சாரிய வினோபா பாவே என்றும், ஜெய் ஜெகத் என்னும் அவரது அறைகூவல் எல்லா எல்லைகளையும் தாண்டி மனிதகுலத்தை முன்னிறுத்தியதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். சமத்துவம், கண்ணியம் மற்றும் சேவையில் வினோபாவிற்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு வலுவூட்டியதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மும்பையில் பிரிக்ஸ் நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு இடையிலான கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், தனிப்பட்ட நாடுகள் வரி அல்லது வரியல்லாத வர்த்தக தடைகளை ஒருதரப்பாக மற்ற நாடுகள் மீது விதிப்பது குறித்து தீவிர கவலை வெளியிட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ற வெளிப்படையான பலதரப்பு திறந்த நிலை வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவி அரசியல் பிணக்குகள் மற்றும் ஸ்திரமற்ற கொள்கைகளால் குறிப்பாக வளரும் நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பிரிக்ஸ் நாடுகள் வலுவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புகள் இருப்பதையும், இத்தகைய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டில் நன்னெறிகளை பின்பற்றுதல் அவசியம் என்பதையும் பிரிக்ஸ் நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியிலுள்ள பாரதியார் அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கும் இவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். விழாவின் போது பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரியில் 500 மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடக்கியிருப்பதால் சுமார் 200 ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் கோரிக்கைகள் தீர்க்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இவர்கள் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் காராமணிக்குப்பம் பகுதியிலுள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட 30 பழைய காகிதங்களை கொண்டு 5 உயர விநாயகர் சிலை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். விநாயகரின் ஒரு கையில் உடனடி உணவுகளை தவிர்த்து ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகரின் கால் அருகே கால்பந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் வகையில் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டு இருப்பதையும், விநாயகர் சிலையின் விழிப்புணர்வு அம்சங்களையும் அனைத்து தரப்பினரும் பாராட்டியுள்ளனர். புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். 90 வயதான அவர் முதுமை காரணமான உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். தனித்துவமான மதுரை தமிழில் சமூக பிரச்சினைகளை பழந்தமிழ் இலக்கியத்துடன் கலந்து பேசும் பாணிக்கு புகழ்பெற்ற சாலமன் பாப்பையா இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சுமார் 12,000 பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர் பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு விருதுகளை வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் கடலோர தமிழக பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என

0: அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை ICFல் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. உங்கள் இல்லங்களில் தெய்வீக அலைகளால் நிரப்ப வருகிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நின்னை சரணடைந்தேன் என தொடங்கும் பாரதியார் பாடல் மகதி குரலில்

நேரம் 6:26 மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் பாடல். பாம்பே சகோதரிகள் பாடிய பாரதியார் பாடல் கேட்கலாம்.

ஒலித்த பாடல் ராஜ்குமார் பாரதி பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக நின்னையே ரதி என்று தொடங்கும் பாடல் காயத்ரி கிருஷ் பாடியது.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி நிறைவுற்றது. இனி கேட்கலாம் முதன்மயிரி வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் இன்றைய இரவின் நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:30 மணி முதல் 8 மணி வரையிலும், 8:02 மணி முதல் 8:58 மணி வரையிலும், 9:30 மணி முதல் 11:05 வரையிலும், 11:10 மணி முதல் 8:00 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2ம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நேரங்களில் இரவு 11:10 மணி வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:00 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:02 to 7:15 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 7:30 மணி முதல் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2 அரையிறுதி ஆட்டத்தில் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை ஒளிபரப்பாகும். இந்நேரங்களில் இரவு 11:10 மணி வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இரவு 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகள். நாளை காலை 6:10 எனிதானும் நல்லவை கேட்க, படைப்பு ஆகாஷவாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பனம்பழக் கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். இரவு காலை 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. முகப்பரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா, விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

காலை 7:35 நகருளா 8:02 8:40 தகவல் தளம். 8:30 கணபதி உலா. வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர். திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9 அரங்கிசை. சேத்தரை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும். முகநூல் வழியாக உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை திருப்பனந்தாள் எஸ் முத்துகந்தசுவாமி அவர்கள் பாடிய அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். பன்னிரண்டு புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நண்பர்கள், 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயக்கர் அவர்கள். மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை மனோஜ் சரண். கதை கீதா. திரைக்கதை வசனம் இயக்கம் விஜய் சந்திரன். மாலை 5:00 இளைய பாரதம். கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் காயத்ரி, உமாதேவி, கனிஷ்கா, அன்னலக்ஷ்மி, ரோஷினி, யோஷிதா, காயத்ரி, எஸ் காவ்யதர்ஷினி, சரவணன், இயல், ஹரிபிரசாத், தினேஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதாஸ்ரீ அவர்கள். மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. மாலை 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8:00 முதல் 9:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். இரவு 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலை. இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அஸ்வின் எம் தால்வி சுராபர் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

നേരം 7:16. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தொல்லல் நிறைந்த இசையால் இணையும் திர இசை. என்றும் இதயங்களில் இசையால் இசை வருடட்டும். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஹரிச்சரண் குரலில் கும்கி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வேல் திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் சுஜாதா குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் திரை இசை நிகழ்ச்சி உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசை நேரம் 7:05.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் 1/4 பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு JP நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர

0: சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்போம்.
3: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவத்துறையில நம்ம திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின் பண்ண போறோம்.
1: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில்துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக

0: மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்பு. அறிவிப்புக்கு முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: பசுந்தரை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளாரிசிரியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பயனளிக்கும். கிளாரிசிரியாவில் கிளாரிசிரியா செபியம், கிளாரிசிரியா மேகுலேட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளாரிசிரியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1-2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லனு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

இன்னும் சில நொடிகளில் 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2 அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30:34. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இனி கேட்கலாம் திரு இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருள் திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் மற்றும் பாப் ஷாலினி குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் திரைசை. அடுத்த பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள், ஹரிச்சரண் மற்றும் சின்மயி குரலில்.

நேரம் 7:45 51 நொடி. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது கிரிஷ் எம் மிலி நாயர் ஷர்மிளா குரலில்.

நேரம் 7:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெய்.

0: நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்டீர்கள். நேர்கள் இதுவரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 2026 கிரிக்கெட் போட்டி தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவிலான தீர்வுகள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கான முக்கிய மையங்களாக மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாளை தொடங்குவதை முன்னிட்டு புதுடெல்லி பாரத்

0: மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவையின் தலைவர்கள் அமர்வில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் உலகின் மக்கள் தொகையில் 50% அளவிற்கும் மொத்த பொருளாதாரத்தில் 40% அளவிற்கும் உலக வர்த்தகத்தில் 25% அளவிற்கும் பங்களிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் சுமார் 2.5 மடங்கு மட்டுமே வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் சுமார் 4.5 மடங்கு வளர்ச்சியடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய உள்ளாற்றலை பிரிக்ஸ் நாடுகள் மேலும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு உலகிற்கான தீர்வுகளை வழங்கும் கூட்டு சக்தியாக மேம்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரஃபோசா, ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஜேஷ்கியான், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மேரோ வியாரா உள்ளிட்டோர் பிரிக்ஸ் வர்த்தக பேரவைத் தலைவர்கள் அமர்வில் கலந்து கொண்டனர். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். ஈரானிய அதிபரையும் இன்று அவர் சந்திக்கிறார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 3rd நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்களின் குறைகளை கேட்பதற்கான மக்கள் மன்ற கூட்டம் காரைக்காலில் நாளை நடைபெறவுள்ளது. காரைக்கால் நகர போக்குவரத்து காவல் நிலையத்தில் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று காலமான பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா மறைவு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் இனி கேட்கலாம். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2ம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:07. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அலை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரீவர்தினி குரலில்.

நேரம் 8:12:31. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில்.

நேரம் 8:25 55 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து முகேஷ் மற்றும் ஸ்ரீமதுமிதா குரலில்.

நேரம் 8:32. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ரன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்கம் மற்றும் ஜாக் ஸ்மைலி குரலில்.

நேரம் 8:31 26 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தமிழன் திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் பிரியங்கா சோப்ரா குரலில்.

0: நேர்கள் இதுவரை முதன்மை அலைவரிசையில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரிக்ஸ் நாடுகள் உலக அளவிலான தீர்வுகள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கான முக்கிய மையங்களாக மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாளை தொடங்குவதை முன்னிட்டு புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவையின் தலைவர்கள் அமர்வில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் உலகின் மக்கள் தொகையில் 50% அளவிற்கும் மொத்த பொருளாதாரத்தில் 40% அளவிற்கும் உலக வர்த்தகத்தில் 25% அளவிற்கும் பங்களிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் சுமார் 2.5 மடங்கு மட்டுமே வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் பிரிக்ஸ் நாடுகள் சுமார் 4.5 மடங்கு வளர்ச்சியடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய உள்ளாற்றலை பிரிக்ஸ் நாடுகள் மேலும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு உலகிற்கான தீர்வுகளை வழங்கும் கூட்டு சக்தியாக மேம்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஜேஷ்கியான், பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மேரோ வியாரா உள்ளிட்டோர் பிரிக்ஸ் வர்த்தக பேரவைத் தலைவர்கள் அமர்வில் கலந்து கொண்டனர். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். ஈரானிய அதிபரையும் இன்று அவர் சந்திக்கிறார். மதுரையில் இன்று காலமான பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா மறைவு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 3வது நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தீவிரவாத தாக்குதலின் 25வது ஆண்டு நிறைவு இன்று அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகமான பென்டகன் உட்பட பல்வேறு இடங்களில் நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

0: ரோஸ் ஆன் ஏர் ஆப்பிள் திரு இசை கேட்கலாம். பாடல் கேட்கலாம் குஷி திரைப்படத்திலிருந்து.
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ, யார் சொல்வதோ யார் சொல்வதோ,

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில்.

நேரம் 10:27 திரை இசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் 80களின் பாடல்கள். மௌனம் கலைக்கும் நள்ளிரவு நேரத்தில் மனதில் எழும் மெல்லிய ஈரம், காற்றில் மிதந்து வரும் தூரத்து இசை, கவலை மறக்கச் செய்யும் இனிய ஓசை. இசையில் தொடரலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஆனந்தகுமி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா குரல்களில்.

வானில் மிதக்கும் வெண்ணிலவு, வார்த்தைகளுள்ள இசை பருவம். இசை பயணத்தில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து, பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

நட்சத்திரங்களோட கண்கள் சிமிட்டலோட நாவில் எழும் நிசப்தத்தின் பாடல் இது வருகிறது. அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பின் திரை இசை நிகழ்ச்சியின் 80களின் பாடலோடு.

நேரம் 10:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை. நட்சத்திரங்களின் கண் சிமிட்டலோடு இசை மட்டும் தருகிறது தனி ஒரு வேலை. இமைகள் மூடும் அமைதியான வேலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மலையூர் மம்மட்டியான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா குரல்களில்.

கனவுகள் தொடங்கும் இரவின் மடியில் கலந்து நிற்கிறது சங்கீத கொடியில். அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா, கே. ஜே. யேசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது.

இரவில் எழுப்பிடும் இசைகள் சுகமாய் செய்கிறது கணக்கில்லா இம்சைகளை. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை. நேரம் 10:30 நிமிடம் 13:00.

சொல்லாத காதல் எல்லாம் இரவில் சுகஹிம்சைகள் புரியும். மீண்டும் மீண்டும் கேட்ட பாடல் சுகஹிம்சை புரிவது ஆச்சரியம். பாடல் கேட்கலாம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை நிகழ்ச்சியோடு.

மனித குயில்கள் இசை அலையில் மயங்காமல் தவழ்ந்து வரும். மனித செவிகள் அதில் மயங்கும் விழித்திறந்து மயங்குதல் ஆச்சரியம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தங்க மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பின் திரை இசை நிகழ்ச்சியோடு. நேரம் 10:40.

இனிய இசையோட நிகழ்ச்சியை தொடரலாம். முந்தானி முடிச்ச திரைப்படத்திலிருந்து ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: இதமே ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

உன்னில் நான் இருக்கிறேன், என்னுள் நீ இருக்கிறாய், இருந்தும் நாம் ஒன்று சேர முடியவில்லை என்னவனே, காரணம் ஏதும் இல்லாமல். நேரம் 10:51. நியூஸ் ஆன் ஆர் ஆப்பின் திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது முந்தானி முடிச்சு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி குரல்களில்

நேர்கள் இதுவரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடந்த இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நடைபெற்ற போட்டியில் இலங்கை 4 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. நேர்களே, புதுவை வானொலியின் மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.